வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 2 பராபவ ஆண்டு ஆணி மாதம் 4 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 வியாழக்கிழமை நேரம் 5:57.

0: கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அழகான இதமான பிளசண்டான மார்னிங் டைமில் 6:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தின்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். நிகழ்ச்சியின் முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 51 அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்பு உடையல் ஆகிதற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இதன் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்திற்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணையாவாள். குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. மனைத்தக்க மாண்பு உடையல் ஆகிதற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இதன் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்திற்கு தக்க வாழ்க்கை நடத்துகின்றவளே வாழ்க்கை துணையாவாள். கேட்டது குறளும் விளக்கமும்.
3: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே. உலகம்மாள் அவர்கள்.
4: தேசம் முதலில் ஜாதி மத இன வேதங்களுக்கு அப்பாற்பட்டது தேசம். தேசியமும் தெய்வீகமும் நமது இரு கண்கள். ஒரு சிறு நாடகத்தில் ஒரு சிற்பி கல்லை செதுக்கி இயேசுவாக வடிவமைக்க கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டு வணங்குகின்றனர். இப்போது காட்சி மாற்றம். சிலை இஸ்லாமியர்களின் வழிபடு தெய்வமாக மாற அவர்கள் வணங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சண்டை வருகிறது. காட்சி மீண்டும் மாறுகிறது. இப்போது சிலை ஒரு இந்து கடவுளாக மாற இந்துக்கள் வழிபட இப்போது முத்தரப்பு பூசல் மூழ்கிறது. சிற்பி பார்க்கிறார், சற்றே மாற்றம் செய்கிறார். பாரத மாதாவாக தேசிய கொடியுடன் சிலை உருமாறுகிறது. இப்போது அனைவரும் தமிழ் மூண்ட பகை மறந்து தமை மறந்து நெகிழ்ந்து வணங்குகின்றனர். இதுதான் இன்று மட்டுமல்ல.

0: என்றுமே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. தேசம் என்ற உணர்வு வருகிற பொழுது வேதங்கள் யாவும் மறைந்து போய்விடும். ஜீவா என்ற ஒரு இளைஞர் சுதந்திரப் போராட்டத்திலே காந்தியடிகளோடு இணைந்து செயல்பட்டவர். காந்தியடிகள் அவரிடம் ஒரு முறை கேட்டார், ஜீவா, in Paris, உங்களுக்கென்று ஏதாவது சொத்து இருக்கிறதா? 2026 alongside French President Emmanuel Macron, the Viva Tech Summit is Europe's largest technology and startup event where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements. The Prime Minister is also scheduled to address members of the Indian community during a special diaspora event. Earlier, Prime Minister Narendra Modi called for a safe, inclusive and human-centric approach to artificial intelligence, stressing that the true measure of AI lies not in the power of machines, but in how effectively it empowers ordinary people. Addressing the session on ensuring a safe, rapid and efficient rollout of AI during the G7 summit in Evian, Mr. Modi said artificial intelligence has the potential to transform every aspect of human life, highlighting the need to protect children in the digital age. The Prime Minister cautioned that while AI can enhance learning and creativity, it can also expose young users to misinformation, deepfakes and exploitation if proper safeguards are not put in place.
1: Confucius என்கிற தத்துவஞானியிடம்
0: the G7 leaders adopted three key declarations aimed at promoting balanced, durable and resilient growth, securing critical mineral supply chains and creating a safer digital space for miners, with several partner countries extending support to the initiatives. During the G7 summit in Evian, France, the leaders issued a statement on balanced and resilient growth, stressing the need for stable energy markets, secure supply chains and reforms in global economic institutions. They emphasized the importance of restoring safe navigation through the Strait of Hormuz, avoiding arbitrary export restrictions and addressing widening global economic imbalances.
1: India
0: and the United Kingdom have announced that the Comprehensive Economic and Trade Agreement will come into force on 15th of July this year. Ministry of Commerce and Industry informed that the agreement on social security, also referred to as the Double Contribution Convention, will come into effect on the same day. The ministry also noted that the period of exemption under the Double Contribution Convention has been increased from 3 years to 5 years, marking a major gain for India's temporary workers. Hailing the agreement as a triumph of economic statecraft, Union Minister for Commerce and Industry Piyush Goyal stated that the simultaneous enforcement of the Comprehensive Economic and Trade Agreement and the Double Contribution Convention will open up significant new opportunities for India's exports, as India has secured immediate duty-free access on 99% of tariff lines. He said this will allow textiles, leather, engineering, marine and processed food sectors to compete with no disadvantage and supply their world-class products.
1: நாடு என்கிற குறுகிய வட்டத்தை கூட விட்டுவிட்டு நாம் அனைவரும் மனிதர்கள் என்கிற எண்ணம் தேசம் என்கிற எல்லையை கூட கடந்து உலக அளவிலான ஒற்றுமைக்கும் மனிதாபிமானத்திற்கும் வழிவகுக்கும்.
2: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வே உலகம்மாள்
0: அவர்கள்.
3: இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் நம்ம 103 காத்துட்டு இருக்கு. அந்த வகையில பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

6:20 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருச்சி M.Y. நசுருதீன் B.S. சசிரேகா பாடியது.

0: இனி கேட்கலாம் நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. இன்று காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று சுய வேலை வாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாட்டு திட்டம். மதியம் 2:30 ஊர்புறத்திலே மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நிலையத்தில் நேரம் 6:35.
1: வணக்கம் விவசாய பெருமக்களே,
2: இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொளிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே விழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் இருப்பதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியெடுத்து உரமிட வேண்டும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரை இருப்பதால் கரும்பில் தோகையொறித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்க வேண்டும். சாய்ந்த பயிர்களை மண்ணணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்த வேண்டும். கரும்பில் பொக்கோ போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவு பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் அல்லது இமிடாகுளோபிரிட் 17.8.3 மில்லி லிட்டர் மருந்தை 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இந்த மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும், 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவு தொடர்ந்து செய்யலாம். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெற உள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள்

0: பாவையாலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டு பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில், அதாவது ஈ-நாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் பொது சேவை மையங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டுக்கு 6000 ரூபாய் PM கிசான் உதவித்தொகை, மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 துவங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ்வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் ஆகும். இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்களாகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
3: இடைக்கணு புழுன்னு ஒரு புழு நம்ம கரும்பா தாக்குங்க. இது 4 9-10 வரைக்குமே தாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க.
2: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர், பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா. தினேஸ்வரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை. இன்று 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் இன்று சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாட்டு திட்டம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
5: வணக்கம்.
4: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும்

0: பொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 800,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது 600,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனைச்சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம்

0: மாவட்டம் புளியரி சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் இருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10 வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை, பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரத்ஸ் மருத்துவமனை 7340707 7340707.

0: ஷோ. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நிலைமை விலக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு அதுவும் ஒரு 40+ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த தோள்பட்டை வலி வந்து அதிகமா இருக்கும். தோள்பட்டை தூக்கவே முடியாது, ரொம்ப ஸ்டிஃபா, என்னடா இது, ஏதோ ஒரு வெயிட்டு கட்டி வச்ச மாதிரியான ஒரு ஹெவினஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் பேரு தான் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் தான் தெரியும்ல, நம்ம ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கும்ல, அதுதான் ஃப்ரோசன். அந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஆயிரும். ஷோல்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேம் ஆகி திக் ஆகி டைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, டைட் ஆயிடுச்சுன்னா அந்த மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகி கையை தூக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது வரதுக்கு முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் சர்க்கரையை கண்ட்ரோலில் வைக்காமலே இருக்கீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாமே இன்ஃப்ளேம்ட் ஆகி திக் ஆகி அப்படியே ஷோல்டர் தூக்க முடியாத அளவுக்கு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெறும் இந்த சர்க்கரை மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது, நரம்பு சம்பந்தமான வியாதிகள், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இந்த மாதிரியான ஸ்ட்ரோக் வருது, இல்லை ஷோல்டர் ஏதாவது இன்ஜுரி ஆகி கூட ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கலாம். அண்ட் இது யாருக்கெல்லாம் எஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க, ஆண்களுக்காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக சுகர் இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது முன்னாடியே ஷோல்டர் இன்ஜுரி ஆயிருந்தாலும் இந்த மாதிரி வரும். கழுத்து சார்ந்த பிரச்சனைகள், சர்விக்கல் ஸ்பான்டைலைட்டிஸ்னு நம்ம கழுத்தில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்றது பரவலாக காணப்படும். இது இருக்கும் போது என்ன டாக்டர் அறிகுறி இருக்கும், வெறும் தோள்பட்ட வலி மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது, ஸ்டிஃப்னஸ் தான் இதோட ஃபர்ஸ்ட் சிம்டமே. வலியும் தாண்டி ஒரு கையும் உணால் தூக்கவே முடியாது, கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. அதுக்கப்புறம் வந்து தோள்பட்டை முழுவதும் வலி இருக்கும், உங்கள் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து கம்மியாகும். இப்போ கையை நல்லா மேலே உயர தூக்குறவனால ஒரு பாதி அளவுக்கு கூட தூக்க முடியாது, அந்த ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து லிமிட் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பனியன் போடும்போது கையை மேலே தூக்குறது, தலை சீவறதுக்கு கையை மேலே தூக்குறது, இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸே வந்து கொஞ்சம் மோசமான நிலைக்கு போக ஆரம்பிக்கும். இதில் 3 ஸ்டேஜாக இதை நம்ம பிரிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃப்ரீசிங் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் பெயின் இருக்கும், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வரக்கூடிய ரெக்கவரி ஃபேஸ். இதுதானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம், பிளட் டெஸ்ட்ல ESR, CRP, சுகர் லெவல், தைராய்டு லெவல் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரோசன் ஷோல்டர் தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இயற்கை மருத்துவ முறைப்படி நீர் சிகிச்சைகளில் நான் எப்பயுமே கொஞ்சம் முக்கியத்துவம் தரக்கூடிய பர்சன். அதில் ஹாட் ஃபெர்மெண்டேஷன், சுடுதண்ணி வச்சு 15-20 நிமிஷம் ஒத்தனை வச்சாலும் நல்லா கேட்கும். ஒரு பேக்கில் ஹாட் வாட்டரும் ஒரு பேக்கில் கோல்டு வாட்டரும் போட்டுட்டு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் ஹாட் அண்ட் கோல்டு கம்ப்ரஸ் மாதிரி நீங்கள் வச்சிங்கனாலும் கேட்குங்க. மண் குளியலில் தோள்பட்டைக்கு மட்டும் மட் பேக் மாதிரி போடும்போதும் நல்ல ரிசல்ட் இருக்கும். மசாஜ் பண்ணாலும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் இருக்கிற ஏதாவது மெடிக்கேட்டட் ஆயிலோ நார்மல் கோகனட் ஆயில் வச்சு கூட அந்த தோள்பட்டைகளை நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்டிப்னஸ் தானே இதோட மெயின் அறிகுறியே. அப்போ அந்த இறுக்கமெல்லாம் இலகி நல்லா வந்து லூஸ் ஆகி கை தூக்கறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். சன்பாத் எடுங்க, அதுவுமே கொஞ்சம் வார்ம்னஸ் கொடுக்கும்போது ஸ்டிப்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், ஆரோக்கியமான பேலன்ஸ்டான உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கன்றது தான் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணும்போது நீங்கள் சுத்தமாக கை தூக்கவே முடியலன்னு அப்படியே அசைக்காமல் வச்சிங்கன்னா அசைக்காமலே ஆயிருக்கும். கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, டவல் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாதீங்க. ரொம்ப ஹெவி ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் லிஃப்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வெயிட் தூக்கும் போது பெயின் ஜாஸ்தியாகும், அப்புறம் நீங்கள் தூக்கவே மாட்டீங்க. மைல்டான மூமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. அண்ட் இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆயுஷ் ஒருங்கிணைந்த மருந்துகள் எடுத்தாலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரோஷன் ஷோல்டரும் கண்ட்ரோல் பண்ணலாம், அட் த சேம் டைம் நம்ம சர்க்கரை நோயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்லாவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தன், நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. கரெக்டாக 7 மணிக்கு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்களுக்காக அழகான இதமான சூப்பரான பாடல்களோட இந்த ஷோல நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியின் முதலில்

ரொம்ப சூப்பரான பாட்டில் நம்ம ஆகாஷ் பண்ணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்ல அழகான 3 பாடலை கேட்டோம். பனிமலர் படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜென்சி பாடியது. அதற்கு அடுத்தபடியாக டிக் டிக் டிக் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் S. Janaki மற்றும் TV கோபாலகிருஷ்ணன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. அதனைத் தொடர்ந்து தைப்பொங்கல் படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் S. Janaki மற்றும் இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் MG Vallavan. இன்னைக்கு நம்ம ஷோனுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பீங்க. அதாவது மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து எண் வழங்கும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஒன் மோர் அகைன் ஐ ரிப்பீட். அதாவது மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து எண் வழங்கும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான உங்களோட ரைட்டான ஆன்சரை 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துட்டு நாங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சரியான பதிலை நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும் அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷில் இருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும் வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: எப்பும் நீங்க கேட்டு ரசிச்சிருக்க கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர்.

ஷோ இப்போ நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை தொடர்ந்து ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாகவும் பதிவாகக்கூடும். அதனைத் தொடர்ந்து சேலம்ல அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகும். ஊட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதிகபட்சமே 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகக்கூடும். அதற்கப்புறம் நம்ம நியர்பை சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலக்காடு, இங்கே அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: கேட்ட பாடல் ஜல்லிக்கட்டு காளை படத்திலிருந்து. தேவாவின் இசையில் மனு மற்றும் கே சித்ரா பாடியது. பாடல் ஆசிரியர் காளிதாசன்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் மருத்துவத்துடன்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இப்போ நார்மலாக ஒரு கிட்டுக்கு எந்த மந்த்லேருந்து நம்ம ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணோம்?
1: அதாவது உங்களுக்கு ஒன்ஸ் பல்லு ஸ்டார்ட் ஆகுதுனாவே நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறது பெட்டர். இப்போ வந்து பிறந்த குழந்தை பிறந்துருச்சு இல்லையா, வெறும் ஏவுரு தான் இருக்கு இல்லையா, அப்போ ஜஸ்ட் மதரே ஜஸ்ட் ஃபிங்கரில் ரப் பண்ணி விடலாம். ஏன்னா
2: ஒரு இதுவேற இருக்குங்க, ஃபிங்கர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டேன். நம்ம கையில் ஒரு மாதிரி ஒரு சிலிக்கான் மாதிரி இருக்கும், அதை நம்ம கையில் போட்டுட்டு அந்த பேபிக்கு வெறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம அப்படியே அந்தளோட கம்ஸ் ஏரியாவில் எல்லாம் பண்ணும். ஏன்னா அவங்களும் நம்ம ஃபீட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வாயில் இருக்கிறது இட்ஸ் நாட் குட். இப்போ வந்து கிட்ஸுக்கு நம்ம வந்து சிலிக்கான் பிரஷ்க்கு முன்னாடி வெரி நியூ போர்னாக இருக்காங்க இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த சாஃப்ட் கிளாத்தில் லைட்டாக வெட் பண்ணிட்டு கூட ஆஃப்டர் ஈச் ஃபீடிங் வந்து நம்ம அந்த கம்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா மில்க் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்போவுமே ஃபீட் பண்ணுறப்பவே தூங்கிடுவாங்க, யூஸ்வலாக அதெல்லாம் இருக்கிறது தான். நாம் என்ன பண்ணணும், எப்பவுமே வைப் பண்ணணும், லிப்ஸையும் பண்ணணும் அந்த கம்ஸையும் வைப் பண்ணுறது, அட்லீஸ்ட் ட்வைஸ் அடே ஆர் த்ரைஸ் அடே வந்து குட்டுங்க. அவ கொஞ்சம் வளர்ந்து ஒரு டீத் வருது அவங்களுக்கு, ஒரு 6 மந்த்ஸில் அப்படி வர ஆரம்பிக்கிறப்போ அந்த ஃபிங்கர் ப்ரஷ் இருக்குது. அது ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக பல்லை விட அந்த கம்ஸ் வச்சு கடிச்சா பயங்கர பெயின் இருக்கும் நமக்கு, அந்த சிலிக்கான்னா வந்து வெரி குட். அதை நம்மளும் நீட்டாக அவங்களுக்கு பண்ணி விட்டுக்கலாம், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், குட்டி குட்டியாக அந்த ஒரு பிரிசில்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்ஸ் பல்லெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா வி கேன் ஸ்டார்ட் யூஸிங் ப்ரஷ். ப்ரஷ்ஷுமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ நிறைய வருது, சங்கி, அது கொஞ்சம் பெருசாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு பல்கியாக இருக்கும், கிட்ஸ் பிடிச்சிக்கிற மாதிரி மேலே டிப்பு வந்து ரொம்ப குட்டியாக, அதை நம்ம ரெகுலராக அப்படியே நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம பண்ண பண்ண அவங்களுக்கு அப்படியே வெரி யங்லேருந்தே அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ப்ரஷ் பண்ணி விடணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லி கொடுக்கணும். அப்படி
0: பிறந்த குழந்தைகளுக்கு பல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அது வந்து நார்மல் தானா? பிறந்த குழந்தைக்கு பல் இருக்கிறது, பிறக்கும் போதே பல்லோட பிறக்கிற குழந்தைகளை நம்ம பாக்குறோம், இது நார்மல் தானா? ஒரு சிலர் எல்லாம் வந்து இது இமீடியட்டா ரிமூவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க, சோ இதை பத்தி சொல்லுங்களேன்.
1: இப்போ என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பல் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ பிறக்கிறப்பவே பல் இருக்கிறதுனால என்ன ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீட் பண்ணுறப்ப மதருக்கு பெயின் இருக்கும். ஏன்னா பல்லே இல்லாமல் ஃபீட் பண்ணுறதுக்கும் பல் இருக்கிற ஃபீட் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி ஷீல் ஹாவ் பெயின். சம் வில் டாலரேட், அப்படியே இருந்தால் கூட சம் வில் டாலரேட்டு, சம்டைம்ஸ் ஊண்டாகும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்குவாங்க.

0: இல்லை முடியல ரொம்பவுமே இதாக இருக்குது அப்படின்னா தான் அந்த ஸ்டெப்புக்கு போவாங்க. பட் அதுக்குமே எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு தீர்வாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து பால் பல்ல சொத்தையே வந்தாலும் நாங்கள் எடுக்க சொல்லி சொல்ல மாட்டோம். ஏன் நாங்கள் எடுக்க, ஏன்னா விழுந்து தானே முளைக்குது அதனால் பிடிங்கிக்கலாம் அப்படிங்கிறது ரீசன் கிடையாது. வி ட்ரை டு சேவ் த மில்க் டீத். த ரீசன் இஸ் அந்த பல் அங்கே இருந்தால் தான் அதுக்கு வர சக்ஸஸார், அதாவது அது விழுந்து முளைச்சர் அடுத்த பல் வருது இல்லைங்களா, அது கூட ட்ராக்காக அது தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது எங்கே வேணால் முளைக்கலாம். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முந்தின காலத்தில் சொத்தப்பல்லாக பிடுங்கு, இப்போ அப்படி கிடையாது. பால் பல்லாக இருந்தாலும் ரூட் கெனால் பண்ணுறோம், கேப் போடுறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த கண்டிஷனுக்கே எடுக்கணுங்கிற தீர்வுக்கு நாங்கள் வரமாட்டோம்.
1: ஓகே டாக்டர். ஓகே, இப்போ குழந்தைகளுக்கு அந்த பால் பல் எந்த வயசில் விழுறது சரி? ஏன்னா ஒரு சில குழந்தைகளுக்கு 6 வயசில் விழுந்துருது, ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து 8 வயசு ஆகியுமே அந்த பால் பல் விழாமல் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? அண்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த பால் பல் வந்து அந்த சரியான வயதில் விழலை அப்படின்னா அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு. ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து இந்த ஏஜில் பல் விழுந்துரும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்குறாங்க. எப்போ பெர்மனன்ட் டீத் வரும், இந்த டைமாக அந்த அப்படியெல்லாம் கிடையாது. இட் வில் டிஃபர் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா இந்த குழந்தைக்கு விழுந்திருக்குமா இருக்கும், ஆனால் அந்த குழந்தைக்கு விழுந்திருக்காதா இருக்கும். பட் அதில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கத்தான் செய்யும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம கிளிப்பு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மில்க் டீத் எல்லாம் விழுந்து பெர்மனெண்ட்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கிளிப் போடுவோம். அதுக்கு என்ன ஏஜ்னு கேட்பாங்க. அது என்னென்ன ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக. இப்போ 14 இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு கிட்டுக்கு அந்த பல் விழுகாமையோ இல்லை இன்னும் முளைக்காமையோ இருக்குது அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதுவே ஒரு 12 இயர்ஸ் பாய்க்கு கம்ப்ளீட்டாக, கேர்ள்கோ பாய்க்கோ கம்ப்ளீட்டாக விழுந்து எல்லாமே முளைச்சிருந்தா ஷீஸ் ரெடி ஃபார் த ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? அது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14, ஒரு ரேஞ்ச் 14ங்கிறது அந்த டைமில் வருங்கிறக்காக சொல்கிறது. பட் இட் டிஃபர்ஸ். ஆனால் யூஸ்வலாக கம்பேரிட்டிவ்லி பாய் கேர்ள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு க்ரோத் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். உளுந்து முளைக்கிறது கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும், பாய்ஸ்க்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 1 year 2 years முன்ன பின்ன இருக்கிறது தட்ஸ் ஓகே. ஏன்னா இட் ஒவ்வொருத்தருக்கும் க்ரோத் ஃபேக்டர் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒருத்தருக்கு ஃபாஸ்டராக இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். ரொம்ப நாள் விழுகவே இல்லை அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கணும், ஏன் விழுகலை, எதனால் விழுகலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கலாம். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அது பார்த்துட்டு என்ன ரீசன்னால் அது விழுகலைன்னு பார்த்துட்டு மேபி நீங்கள் அதை அடுத்த பல் கரெக்டாக அங்கே வந்து, இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கே என் கிளினிக்கில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 14 வயசில் வந்துட்டு ஒரு பையன் வந்தால் அந்த மாதிரி எனக்கு பல்லே விழுகலை அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்னா 1, 2 இருக்கலான்னு பார்த்தா 4, 5 பல் இருக்குது. அப்படியா, சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், சரி உடனே பழக்கம் பிடுங்கிடக்கூடாது. எதனாலே நம்மளுக்கு தெரியாது இல்லையா, வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைன் தெரியாது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா பெர்மனன்ட் பல்லே இல்லை, பல்லே இல்லை, அது எப்படி அப்படியே உழுகும், அது மிஸ்ஸிங், ஏன் அது தெரியாது. இது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கல்யாணம் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி நடக்கலாம். அப்போ அந்த பையனுக்கு பெர்மனன்ட் பல் இல்லை, அவ்வளோதான், ஹி ஹாஸ் டு லிவ் வித் மில்க் டீத், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெருசாகிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு இம்ப்ளான்ட்டு இல்லைனா வந்து க்ரௌன்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி என்னென்னே தெரியாமல் படக்குன்னு பிடுங்கிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ வி நீட் டு இவாலுவேட், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ தான் விழுகணும் அப்படின்னு ஒரு டீமார்கேட்டட் ஏஜ் கிடையாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.
2: ரொம்ப கலக்கலான இதமான மார்னிங் டைமில் 7:40 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷோ வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நம்ம ஷோனோட பிகினிங்கில் ஒரு பொது அறிவிப்பை நான் கேட்டிருந்தோம். அதாவது மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து எண் வழங்கும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதிலை வந்து ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நேர்கள் சங்கர ஸ்ரீனிவாசன், பாண்டிச்சேரி ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான், அல்லி நகரம், மகாதேவன், சரண், பிரகாஷ் பாபு முள்ளக்காடு, செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி, ஜெய மனோகரன் சிங்கநல்லூர் கொடமான்பட்டி, கே வி ஜெயசீலன் சோமு கலைவாணி சிறுமுகை பூபாலன் பள்ளப்பாளையம் பகுதியிலிருந்து, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் ஆனந்தன், அஜய் சாய் பல்லவி தமிழ் தென்றல், பழனிச்சாமி காளியப்பன் பாளையம் ஈரோடு மாவட்டம், மனோகரன் கரை

அம்பாளையம் பிரான்ஸ் பகுதியிலிருந்து குணசேகரன் பணப்பட்டி பணப்பள்ளி ஆணைக்கட்டி பகுதியிலிருந்து நடராஜன் ஜனகா ரேவதி தினேஷ்குமார் திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியிலிருந்து இவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து உங்களுக்காக

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை, மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன.
2: या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: கஹனே யா தூசரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே கிர்வி ரக்னே சே பச்சா ஹே தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃபல்தா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே காலையில் அவங்கவுங்களோட ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஒன்னாத்தில வரக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாவிற்கு இப்போ சரியான பதில் வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோணமலை ஆனந்தன், கணேஷ், சிறுமுகை, அன்பு ராணி சென்னை பகுதியிலிருந்து, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோயம்புத்தூர், பீடம்பள்ளி வாசுதேவன், பழனிச்சாமி ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம், ஜோதி மற்றும் ரமேஷ், போத்தனூர் ரயில் ரங்கன், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மணிநகரம் மதுரை, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நஞ்சுண்டாபுரம் குகன், அவிநாசி பிரபு தேவி மற்றும் ஸ்ரீசாய் வீரதுரை அரியலூர் பகுதியிலிருந்து, திருப்பூர் கணபதிபாளையம் யசோதா, கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய நண்பர்கள் என் பார்வதி கணபதி கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து, லாவண்யா, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர் மற்றும் செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர், மூக்கனூர் பகுதியிலிருந்து.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், பல்லடம் மின் பகிர்மான வட்டம், தாராபுரம் கோட்டம், தாராபுரம் பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால எந்தெந்த பகுதியில் மின் தடை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரை தாராபுரம் நகர், வீரமாச்சி மங்கலம், நஞ்சியம்பாளையம், வரப்பாளையம், மடத்துப்பாளையம், வண்ணாப்பட்டி, சின்னக்காம்பாளையம், கொண்டரசம்பாளையம், அலங்கியம், குள்ளக்காளிப்பாளையம், குள்ளப்பாளையம், மதுக்கம்பாளையம், கண்ணாங்கோவில், உப்பார் டேம், அம்மாப்பட்டி, பஞ்சப்பட்டி, சின்னப்புத்தூர், கோவிந்தாபுரம், செட்டிப்பாளையம் மற்றும் ஊ ஆலாம்பாளையம் இங்கெல்லாம் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் அங்கே இருக்காது.

நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண இந்த சாங் வாழ்வை மாயம் படத்திலிருந்து. கங்கை அமரன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் வாலி இதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். செண்பகமே செண்பகமே படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நம்ம நிகழ்ச்சியினோட முதலில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினா, அதாவது மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து எண் வழங்கும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கு சரியான பதில் இன்னும் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் வெள்ளியங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ் மற்றும் நங்கவள்ளி ராஜாராம் பகுதியிலிருந்து பரிமளம் வெங்கடாபுரம். இதற்கு சரியான பதில், மோட்டார் வாகனங்களை பதிவு செய்து எண் வழங்கும் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ். பிரான்சில் 1983 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான பதில் அனுப்பிய நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்க ஆர்ஜே பிரபுகுமார் அண்ட் வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை கண்டினியூ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது.

0: பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரச தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
3: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமைமிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர் மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர் கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்து கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிசன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவர்

0: பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கேற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்திருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்து கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டி கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்றச் சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் 23 இவ்வுலக வாழ்வை இணைத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச் சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூக

உபவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

புடல் என்ன நீதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் பயத்தில் பிறந்தோர், ஒரு தாயின் பயத்தில் பிறந்தோர் தமிழ் சண்டை

0: and related restrictions, while Iran will facilitate the safe passage of commercial vessels through the Strait of Hormuz free of charge for an initial 60-day period. The document also outlines plans for the phased lifting of sanctions, the release of frozen Iranian assets, treasury waivers for Iranian oil exports, and a US-backed reconstruction and economic development program for Iran worth at least $300 billion. Iran also reaffirmed in the memorandum that it will not develop or acquire nuclear weapons. The agreement also provides for discussions on the future of Iran's enriched uranium stockpiles under the supervision of the International Atomic Energy Agency. With Vishal's report, Chirag Jha, Akashwani News, Delhi.
1: In men's cricket, India defeated Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series in Lucknow to take an unassailable 2-0 lead. Put into bat first, India posted a massive 402 runs in 49.5 overs before being bowled out, powered by Shubman Gill's 154 and Ishan Kishan's 125. For Afghanistan, Nange Alia Karoti picked up 4 wickets, while Rashid Khan claimed 3. In reply, Afghanistan were bundled out for 232 in 44.3 overs. For India, Arshdeep Singh and Gurnoor Brar picked up 3 wickets, while Prince Yadav claimed 2. Shubman Gill was adjudged the player of the match. The third and the last match will be played in Chennai on Saturday. In the ICC Women's T20 World Cup, India defeated Netherlands by 95 runs in a Group A match at Headingley in Leeds last night. Batting first, India posted a formidable 209 for 5 in 20 overs, powered by Smriti Mandana's 74 and Shefali Verma's 55. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Nishit. News of Prime Minister Modi meeting US President Trump on the sidelines of G7 summit in Avignon, France is carried prominently by all the leading dailies. US President Trump says will help India, led by Prime Minister Modi, if attacked, according to Hindustan Times. India-UK trade deal to come in effect from July 15th. No tariff on key exports, writes the Tribune. Parliamentary board meet convened by Shiv Sena UBT today amid split rumours, says the Hindu. Delhi High Court seeks government reply as Telegram challenges ban over NEET exam, according to a report in the Times of India. 10-year wait ends as NSC files for IPO, while Reliance Jio set to file for IPO this week, reports Financial Express. And finally, in QS rankings, IIT Delhi tops India list for second year. Delhi University shines as well, says the Indian Express. And with that, it's back to you, Nishit.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to attend VivaTech Summit in Paris with French President Emmanuel Macron. PM Modi to also address members of Indian community in the French capital. President Draupadi Murmu to embark on a 5-day visit to Madhya Pradesh and Odisha beginning today. Polling for 2 Rajya Sabha seats from Jharkhand and 1 from Mizoram to take place today. India-UK Comprehensive Economic and Trade Agreement to come into force on the 15th of July this year. U.S. President Donald Trump signs 14-point peace deal with Iran to end the West Asia conflict. And in men's cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series to take an unassailable 2-0 lead. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் 8:30 நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அதாவது எந்த பொருள் வேணுமோ இல்லை யாராவது போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழகாக வந்து ஒரு பிக்சர் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போய் நம்ம கூகுள் இமேஜஸில் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துருவோம். இதுவே வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து அந்த அந்தளவுக்கு அந்த அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு பேக்

ஓ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் போய் கஷ்டப்பட்டு அந்த லிங்க்கை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் பேஸ்ட் பண்ணி அந்த பொருள் எங்கே விற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்து தேடி வாங்குறதுக்குள்ளே அப்பப்போ அப்படின்னு இருக்கும். அப்படியே போய் கடைக்காரங்கக்கிட்ட கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, மேலையும் கிளி பார்ப்பாங்க, என்னம்மா சொல்ல வரீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, இந்த கூகுள் இமேஜஸோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? எப்படின்னா, அதாவது 2000 ஆண்டு கிராமி விருது விழாவில் வந்து ஜெனிஃபர் லோஃபஸ் வந்து ஒரு பச்சை நிற வேர்ச்சாசே ஆடையை வந்து அணிஞ்சிருக்காங்க. இது வந்து கூகுளில் வந்து வரலாறு காணாத அளவில் வந்துட்டு மக்கள் வந்து தேடி இருக்காங்க. என்ன இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க. அப்போ வந்து நமக்கு டெக்ஸ்ட் மட்டும் தானே, அதாவது என்ன ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஜஸ்ட் டைப் பண்ணி தான் நம்ம வந்து தேட முடியும். லிங்க் இருந்தால் அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த ஆடையை வந்து தேட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை வந்து பார்த்த கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2001 ஆண்டு வந்து அதிகாரப்பூர்வமாக கூகுள் இமேஜஸ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 250 மில்லியன் புகைப்படங்களோட இந்த கூகுள் இமேஜஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இப்போது அபரிமிதமாக வளர்ச்சி அடைஞ்சு இணைய பயன்பாட்டில் ரொம்ப பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது நம்மளுடைய கூகுள் இமேஜஸ். இப்போ வந்து தினமும் கோடிக்கணக்கான புகைப்பட தேடல்களை வந்து இவங்க கையாண்டுட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி எங்கே இருக்குது, எந்தெந்த ஆன்லைன் ஷாப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குது.

ஆசை படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டுகள் ஸ்டோம் சுரேஷ் பீட்டர் சுஜாதா ஜி வி பிரகாஷ் வாய்ஸ்ல தேவா மியூசிக்ல. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 8:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா? உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஒரு பிளேயரோட பேர் சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து சச்சின் சொல்லுவாங்க, தோனி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கே வந்து ஒரு ஊர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அது எந்த ஊர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஊர் அப்படின்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டுக்கு 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவினுடைய மணிப்பூர் மாநிலத்தில் விளையாடப்பட்ட கஞ்சாய் பாசி அப்படின்னு சொல்லப்படுற பாரம்பரிய விளையாட்டிலிருந்து அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து உலகம் முழுக்க இந்த மாடர்ன் போலோ விளையாட்டு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. போலோன்னு சொல்கிறீங்களே, என்ன விளையாட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம் இல்லையா, அப்போ ரெண்டு டீம் இருப்பாங்க, ஒருத்தவங்க பேட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாஸ் போட்டு எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. இதில் எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து குதிரை மேலே உட்காந்துட்டு பால் வந்து அந்த கோல் இதுக்குள்ளே அடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டு. இப்போ வந்து ரெண்டு டீம் இருக்காங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் 4 பேர் இருப்பாங்க. இன்னொன்று, ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த குதிரைகள் வந்து டயர்ட் ஆகும் இல்லையா. முக்கியமாக இந்த விளையாட்டு வந்து குதிரை மேலே உட்காந்து விளையாடப்பட விளையாட்டு அப்படிங்கிறதுனால, ஒவ்வொரு சுக்காஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஓவர்னு சொல்லுவோம் இல்லையா கிரிக்கெட்டில், அந்த மாதிரி சுக்காஸ் அப்படிங்கிறபோது அந்த ஓவர் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒருவேளை குதிரைகள் வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா அந்த குதிரைகளை வந்து மாற்றிருக்கிறதுக்கும் அந்த வீரர்களுக்கு வந்து பர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த விளையாட்டு. நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எங்காவது நடக்கும்போது கண்டிப்பாக டிவிலேயோ இல்லை நேரில் நடக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து சுவிட்சர்லாந்தை தலைமையுமாக கொண்ட சர்வதேச போலோ கூட்டமைப்பு, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் போலோ, இந்த விளையாட்டினுடைய உலகளாவிய விதிகளை வந்து முறைப்படுத்தி வழிநடத்திட்டு வராங்க.

0: மனிதனின் அடிப்படை தேவைகள் மூன்று: உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
1: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல்,

0: மூச்சுக்காத்து, அதே அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணயாமம் அப்படின்ற பயிற்சி.
1: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
0: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவை சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்திலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய

0: விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
1: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவு சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்திலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமான அளவுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும் போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளை நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
0: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ரட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்னு 1:1 த ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின் விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமமாயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
0: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா மேடம்?
1: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2-5 வாட்டி தான் மூச்சை உள்ளே எழுத்து மூச்சை வெளியில் விடுது. ஆனால் அதுக்கு 100க்கு மேலே ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்திங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20-50 தடவை வரைக்கும் சுவாச காற்றை உள்ளே எழுத்து வெளியில் விடுது. அதுக்கு ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கும் போது நம்ம ரத்தத்தில் வேகமாக நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காற்றில் உள்ள ஆக்சிஜன் சென்று அடைகிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும், செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால ஸ்லோவாக நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணும்போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால பிராணாயாமம் நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பாக நீடித்தந்தது உண்மையான செய்தி தான்.
0: சாதாரணமாக நாம் சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும் போது நாம் சுவாசிக்கிற போதும் உடலில் எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
1: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய, நல்ல விரிஞ்சு சுருங்கக்கூடிய, எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக, அதாவது கான்ஷியஸ்னஸோட நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில், அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரல்ல வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
0: வாழ்வியல் முறை மாற்றத்தால இளம் வயதினர் கூட மாரடைப்பால பாதி

0: படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
1: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர், அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்கு, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாதது ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமா, 100% கண்டிப்பா பிராணாயாமம் உதவியா இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல, அது மூளையில ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல பகுதி, இது எங்க இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்கு. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்ப ரெஸ்டில் வச்சிருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படின்ற கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தோடனே நமக்கு எதை வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
0: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
1: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறதுனால தான் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டு இருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படி தான். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன் உருவாகுமானா, கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருதயம், ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துலேருந்து முதல்ல உருவாகிறதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு தான். நம்ம கடைசியில் எப்போ அந்த இதய துடிப்பு நிற்குதோ அப்போந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புலேருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
0: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம்? அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது, தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா 2-3 தடவை செய்யலாம். இது எவ்வளவு கால அவகாசத்துல செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்துல

0: ரெண்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் இந்த பயிற்சியை தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைன்னா இயற்கை மருத்துவர்கிட்டையோ, யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் ரெண்டு வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சி ஆக்கிற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமா, உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்கள் மேம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக இரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
2: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.
3: தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
4: நேரம் 8:59, இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சி தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட உடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது.

0: ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 9:02 நம்ம எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்கள ஒர்க்கில் போய் செட்டிலாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல அழகான இதமான சூப்பரான பாடல்களோட பல செய்திகளையும் கேட்குறக்கு நீங்கள் ரெடியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ சிறுவாணி சாரல். இந்த ஷோவில் உங்களோட நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார். இப்போ நம்ம ஷோனோட பிகினிங்கில் உங்களுக்காக மனசிலாயோ வந்துட்டே இருக்குது ஃப்ரம் த மூவி ஆஃப் வேட்டைங்லேருந்து உங்களுக்காக.

கேட்டு ரசித்த இந்த பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் கம்போசன்ல சுப்லக்ஷ்மி மற்றும் சந்தோஷ் நாராயணன் பாடியது. தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழே கால்நடைகளினுடைய முழு விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கு. இதில் வந்து செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு, கன்று பிறப்பு, உரிமையாளர்களுடைய பதிவு மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட விவரங்கள் வந்து இடம்பெற இருக்கு. இதற்காக கால்நடை உரிமையாளர்களினுடைய ஆதார் எண் மற்றும் மொபைல் ஃபோன் எண் இணைக்கப்பட்டு ஓடிபி பெற்று தகவல்கள் பதிவு செய்யப்பட இருக்கு. இதனுடைய அடிப்படையில் கால்நடைகளுக்கு 12 இலக்க அடையாள எண்ணும் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய விவரங்களை தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக சொல்லியிருக்காங்க.

0: கேட்ட பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் குக்கு படத்திலிருந்து.
1: ஆகாஷ்வாணி
0: கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல், அழகான இதமான பாடல்களோட பல செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஆகாஷ்வாணி 103 FM இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம்.

0: நீங்க கேட்டு இந்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் பாடலத்திலிருந்து. அனிருத் ரவிச்சந்திரனோட இசையில சுனிதி சௌகான் மற்றும் சஞ்சனா கல்மாஞ்சி இவங்களோட இணைந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடியது.
1: மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி,

0: மக்கள் நலன்.
1: ஊர்காவல் படைக்கு ஆட்கள் சேர்ப்பு. கோவை மாநகர போலீஸ் ஊர்காவல் படைக்கு காலியாக உள்ள அமைச்சு பணி தொழில்நுட்ப பணியாளர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பெறாத ஆர்வமுள்ள ஆண்கள், 20 வயது முதல் 45 வயதுக்குள் இருப்பின் விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ராம்நகர் ரங்கநாதபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள ஊர்காவல் படை அலுவலகத்தில் ஜூன் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9491 7252 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை 9491 7252 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.

கேட்ட பாடல் லிங்கா படத்திலிருந்து ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் கம்போஷன்ல ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிதி பால் பாடியது. மின் மோட்டார் பம்ப் செட் மானியம் பெற விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். அதாவது கோவை மாவட்ட விவசாயிகள் மின் மோட்டார் பம்ப் செட் மானியம் பெறுவதற்கு வேளாண் பொறியாளர் அலுவலகங்களை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு விவசாயிகளுக்கு பழைய திறன் குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்றுவதற்கு அல்லது புதிய கிணறு ஆழ்துளை கிணறுகளுக்கான மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை வாங்குவதற்கு மானியமாக ரூபாய் 15,000 அல்லது மொத்த விலையில் 50%, இவற்றில் எது குறைவோ அத்தொகைக்கான பின்னேற்பு மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடர்பாக முழு விவரங்கள் வேண்டுமெனில் வேளாண் பொறியியல் துறையின் செயற்பொறியாளர் அல்லது உதவி செயற்பொறியாளர் அலுவலகங்களையோ அல்லது பொள்ளாச்சி மீன்கரை சாலை ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தையோ நீங்கள் அணுகலாம். மேலும் தொடர்புக்கு 0422 29 66500 என்ற எண்ணிலும் 8778370929 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: கேட்ட பாடல் கயல் படத்திலிருந்து டீமானுடைய இசையில ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

9:37 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து ஜஸ்டின் பிரபாரனுடைய மியூசிக் கம்போஷன்ல ஷான் ரோலன் மற்றும் பத்மலதா பாடியது. நேயர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம்.

9:42 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த ஒரு பாடல் அப்பச்சி கிராமம் படத்திலிருந்து விஷால் சந்திரசேகர்னுடைய இசையில் வருண் விஸ்வா பாடியது. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒளிபரப்பாக கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வரக்கூடிய ஒரு சினிமா அப்டேட் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்யாண் கே ஜெகனோட இயக்கத்தில் அஜய் கார்த்தி நடிச்சிருக்கக்கூடிய படம் டார்க். இந்த படத்தில் பாக்யராஜ், நட்டி நடராஜ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. இதில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ் இவங்க வந்து பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு, இந்த படத்துக்கு தமன் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு. இது இந்த டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே தமிழ் ரசிகர்களுக்கு வந்து ஹாலிவுட் மூவி மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு சொல்லியிருக்காங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்குபெறும் நேரலை

9:53 இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாடல் பாகுபலி 2 படத்திலிருந்து கீரமணியினுடைய மியூசிக் கம்போஷனில் சோனி மற்றும் தீபு பாடியது. நம்ம ஷோனோட பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகான சூப்பரான நல்ல பெப்பியான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்த அந்த சந்தோஷத்தோட இந்த ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது. உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இப்போ நம்ம நிகழ்ச்சியினோட எண்ணில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடல் மாநாடு படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் பவதாரணி மற்றும் ரிஸ்வான் யுவன் சங்கர் ராஜா பாடின இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். இது நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: இடைக்கணு புழுன்னு ஒரு புழு நம்ம கரும்பாக தாக்குங்க. இது 4 மாசத்துலேருந்து 9-10 மாசத்து வரைக்குமே தாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க.
1: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7-8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2-3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியனால. ஸோ அதுக்கு வந்து 7-8 hours நல்லா தூங்கும்.
3: ஆகாஷ்வாணி,
2: நிறைய தோல் நோய்களை
3: நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகின்றோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

ஜனகன.

ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, வணக்கம். ஃபெராரி எக்னார் அண்ணா ஒன்ஸ் சேட், த பீப்புள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன். அட் த வெரி அவுட்செட் ஐ கன்வே மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சீட்டட் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த 17th

ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது தங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டுமென்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வீரநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சரை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகளை அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி

சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களும், 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டி காத்து பெருந்தலைவர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி

அதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 ஆண்டு நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை பிரிவிலேஜ் ஃபீ இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்பு

வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும், மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார். பொது அமைதியை பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒதுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து புதிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2545 புதிய பணியிடங்களுடன், 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப்பொருள் பழக்கம்தான். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு முழு மூச்சுடன் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களில் உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் இத்துறையில் முழுமையான கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையான கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக ஆயத்தீர்வை வசூல் மற்றும் மதுபான விநியோகத்தில் உள்ள முறைகேடுகள் தடுக்கப்பட்டு மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெரும் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை திறம்படவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நீடித்த காலத்திற்கு பயன்படுத்துவதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசின் கருவூலத்திற்கு வர வேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறி செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக முறையான ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் திட்டமிட்ட சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளின் வாயிலாக கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மாண்புமிகு தமிழ்நாடு

முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இதனால் சுமார் 6000 கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். வேளாண் துறை மறுமலர்ச்சி அடைய செய்வதும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுமே இந்த அரசின் முதன்மையாக கொள்கையாகும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உடனடி நிதி உதவிகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் மட்டுமின்றி முறையான நீர்ப்பாசன மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளின் நலன்களை காக்கும் முதன்மை சக்தியாக இந்த அரசு செயல்படும். நிர்வாக அமைப்பில் மலிந்து கிடக்கும் ஊழலை வேரோடு அறுத்து நேர்மையான, வெளிப்படையான, தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதற்கேற்ப அனைத்து துறை சார்ந்த கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். கடந்த காலங்களில் நிலவிய முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைவாக முடிக்க நாம் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். 1968 ஆண்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு கடுமையாக எதிர்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கப்பெற வேண்டிய 3,458 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் என்ற ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமமாகும். மும்மொழி கொள்கையை நிறைவேற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டுக்குரிய நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியானது பொதுப்பட்டியலில் இருப்பதன் காரணமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். உண்மையான கல்வி சீர்திருத்தம் என்பது கல்வி நிறுவனங்களின் தரத்தையும் அதன் கற்பித்தல் திறனையும் உயர்த்துவதிலே அடங்கியுள்ளது. இதற்கேற்ப மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமின்றி உயர்கல்வித்துறையில் பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வரும். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவிரி டெல்டா பகுதி. டெல்டா மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமான காவிரி நீரினையே டெல்டா பகுதி விவசாயிகள் நம்பியுள்ளனர். காவிரி நீரை பயன்படுத்துவது தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமை மிக பழமை வாய்ந்தது. நம்முடைய உரிமையை உச்சநீதிமன்றத்தில் நிலைநாட்டிய பின்பும் காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. உரிய நீருக்கு பதிலாக உபரி நீர்தான் தமிழ்நாட்டு கர்நாடக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டிற்கு நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். பருவமழை, புயல் மற்றும் பிற இயற்கை

ஏற்படும் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு பாக் வளைகுடா பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழில் ஈடுபடும் மீனவர்கள் அடிக்கடி கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலம் பிடித்து வைக்கப்படுவதும் கணிசமான அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.

கோட்டை பெரியார் அணை நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் 2014 ஆணையிட்டதோடு அணையை வலுப்படுத்திய பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து அனுமதி மறுத்து வரும் கேரள அரசானது அதற்கு மாறாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் முல்லை பெரியார் அணைப்பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கவும் அதனை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கவும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளும். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடம்பாறை, சிவகளை, அழகன்குளம், அரிக்கமேடு, தழுவன் குப்பம் மற்றும் பூம்புகார் ஆகிய தளங்களில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ளவும், கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இரு தளங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்தை கிடைக்கவும் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லவும் இந்த அரசு வழிவகை செய்யும். மேலும் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் மிக மெய்மை மற்றும் மெய்நிகர் தோற்றம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழர் நாகரிகம் வீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதன் அனுபவம் வழங்கப்படும். இவற்றுடன் இணைந்து மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணி காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை, சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி உருவாக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு உட்கமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டை உலகளாவிய பாரம்பரிய மற்றும் சூழல்சார் சுற்றுலா தலமாக இந்த அரசு மாற்றும். வரும் 2036 தமிழ்நாட்டை 15 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றைச்சாளர முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றைச்சாளர முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் 1 தமிழை தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாயத்தில் முன்னோடியா மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031 நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒழிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தும்

பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையினர் நலனாக திகழும் அரசு சிறுபான்மையினர் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளி கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதார மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டு முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள், ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கன்னியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதி வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினி மயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலக தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகி நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றாற்போல அனைவருக்குமான

அரசாக, மக்களுக்கான அரசாக வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றிய உரை நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். தொழில்நுட்பம் டி.ஆர். வாணி வரலட்சுமி, எம். பிரசாத், எஸ். நடராஜன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பி.சி. பொன்சந்திரன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: சசக்த கர்ணே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: 11:13 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் புஞ்சை புளியம்பட்டி ஆர். மணியன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் புஞ்சை புளியம்பட்டி ஆர் மணியன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுடைய மொபைல் எண் இதையெல்லாம் குறிப்பிட்டு உங்களுக்கு பிடித்த 6 பாடல்களினுடைய தொகுப்பை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு விரைவில் கிடைக்கும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி
3: வருகிறார்கள்.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: இடைக்கணு புழுன்னு ஒரு புழு நம்ம கரும்பா தாக்குங்க. இது 4 மாசத்துலேருந்து 9-10 மாசத்து வரைக்குமே தாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க.
0: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
3: இசையோடு என்றும் நீங்கள்
2: நிலையத்தில் நேரம் 11:30. இனி கேட்கலாம் ரெயின்போ கிளாசிக்ஸ். நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கான உங்களுக்கு பிடித்த கிளாசிக்ஸ் பாடல்களினுடைய தொகுப்பில் நான் உங்கள் ஆர்ஜி பிரபுகுமார் நிகழ்ச்சியில் வலம் வரக்கூடிய முதல் பாடல்

கேட்ட பாடல் பாகப்பிரிவினை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: 11:43 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த இந்த பாடல் தெய்வமோகன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு

0: கேட்ட பாடல் புதிய பூமி படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: இன்று மதியம் 2:30 க்கு

நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.

வண்ணத்தேரோடும் எந்தன் பக்கமே.

கேட்ட பாடல் கலாட்டா கல்யாணம் படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் சி எஸ் கணேஷ் பாடியது. நமது நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல்.

0: அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான்.
1: அன்பு

0: மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா உண்மையை கூற முடியாதபடி அவள்

நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்ட நிறைவான பாடல் தங்கப்பதுமை படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் சி.எஸ். ஜெயராமன் பாடியது பாடல்.

ஆசிரியர் கல்யாண சுந்தரம். இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜி பிரபுகுமார். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இனி 12 மணிக்கு ஹலோ தோழி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரெடியா இருக்காங்க ஆர்ஜே தமிழ்.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்களின் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நம்ம ஷோவில். என்ன கேள்வி அப்படின்னா, கம்பேக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம எல்லாருமே எங்கே பார்த்தாலும் நீங்கள் எப்போ கம்பேக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்டின் வந்து நம்மளை பார்த்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? ஜாலியாக எடுத்துகிட்டு, ஜாலியாகவும் எடுத்துக்கணும், அப்பப்போ வந்து கொஞ்சம் சீரியஸாகவும் திங்க் பண்ணி நம்ம வந்து அதை வந்து மனசில் வச்சா தான் நம்ம நினைக்கிறத வந்து சாதிக்க முடியும் இல்லையா? அதனால தான் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். கடந்த கால தோல்விகளையோ அப்படி இல்லாட்டி தடைகளையோ உங்களை வந்து முடக்கிடாமல் அடுத்த அடியை நம்ம எப்போ எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னும் அதிக புன்னகையோடும் பிடிவாதத்தோடும் ரெசிலியண்ட்டாக இருந்துருப்பீங்க இல்லையா? அந்த மூமெண்ட் நீங்கள் அதை நோக்கி நகர காரணமாக இருந்த உங்களுடைய கம்பேக் தருணம் என்ன அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஏதாவது ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா, புஷ் இருக்கும் இல்லையா நமக்கு, அதுதான் அது என்ன அப்படிங்கிறது தான் நான் கேட்டிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கம்பேக் கொடுக்கணும் இல்லை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு என்ன ரீசன், இனிமேல் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதுதான் ரீசன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் உங்களுடைய என்ன உங்கள் மனசில் என்ன மாதிரியான அந்த தருணங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க. வாட்ஸ்அப்பில் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் பேர், எந்த ஊர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கம்பேக் பற்றி அப்படிங்கிறதையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை, இந்த கேள்வி உங்கள் கூட கேட்டுட்டு நிகழ்ச்சியில் நேர்ந்து நான் ஆர்ஜே தமிழ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக

0: சக்கரக்கட்டி படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். ரீனா பரத்வாஜ் மியூசிக், ரீனா பரத்வாஜ் வாய்ஸ்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. நேரம் 12:07, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். என்ன கேள்வி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாததை வச்சு ஒருவேளை புரியலையோ அப்படிங்கிறதுனால நான் திரும்பவும் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு பொண்ணாக இருக்கோம் அப்படிங்கும்போது, நமக்கு வந்து பொதுவாக எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தோல்விகளோ ஒரு தடைகளோ நமக்கு இருந்திருக்கும். ஒரு பொண்ணாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்ல. அதனால் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தாண்டி மறுபடியும் பரவாயில்ல, நான் வந்து ரெசிலியண்ட்டாக இருப்பேன், திரும்பவும் வந்து அதே எனர்ஜியோட அதே புன்னகையோடு வந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஆரம்பித்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கலாம், அந்த ஸ்டோரியும் நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இல்லை.
1: In Jharkhand, voting for 2 Rajya Sabha seats is underway with JMM candidate Baidyanath Ram, Congress nominee Pranav Jha and independent candidate Parimal Nathwani in the fray. Polling began at 9 this morning and will continue until 4 in the evening. Counting of votes will commence at 5 p.m. following which the results will be declared. All 81 MLAs of the assembly are expected to cast their votes. In Mizoram, voting for the lone Rajya Sabha seat is also underway with candidates from the ruling Zoram People's Movement and the opposition Mizo National Front locked in a direct contest. In Himachal Pradesh, 7 people lost their lives in a road accident in Chamba district last night. All the deceased were residents of the same village, including 3 real brothers and a married couple. The accident occurred near Mani Zero on the Pokhri Masroon Road in the Chora Assembly area when a Bolero vehicle went out of control and plunged nearly 500 meters into a deep gorge.

0: லாக்டவுன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டோம். ஹரிணி ஸ்ரீ மதுமிதா வாய்ஸில், கார்த்திக் ராஜா மியூசிக்கில். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் தலைமை விலைகள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா

0: குசேலன் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சிட்டோம். ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல, ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேரம் 12:21, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க, நாங்கள் பதில் சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி யாருமே வரல. ஓகே, என்ன கேட்டிருந்தேன்னா, கம்பேக் அப்படிங்கிற விஷயம் விமனுக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதாவது நான் டெய்லியும் வேலைக்கு போகிறேங்க, டெய்லியும் வந்து என்னோடய ஃபேமிலியை பார்க்குறேன், அப்படியெல்லாம் இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அதாவது அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு விஷயம், நான் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலர் வந்து ஆசைப்படுவாங்க, நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கும், அதனால் வந்துட்டு நம்மளால முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சோர்வடைஞ்சு அப்படியே அமைதியாயிருவாங்க. அதனால் நம்ம வெளியே போனால் நம்மளால் பண்ண முடியுமா சில விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து தயங்கிடுவாங்க. அதனால தான் வந்து இந்த கம்பேக் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம ஜெய் காட்டி கூட பரவாயில்ல. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம நினைக்கிறோம் மனசில் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரையாவது பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் வந்து ஓகே, நம்ம ட்ரை பண்ணி தோற்று போனால் பரவாயில்ல, ட்ரையே பண்ணாமல் நம்ம வந்து நான் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் எப்படி? ஓகே, இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேர் வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஓகே, இணைப்பு சரியா இல்லை. ஓகே, கால் பண்ணுறவங்களும் வந்து நீங்கள் வந்து இணைப்பு சரியா இல்லை, என்ன பண்ணுறது? ஓகே, பரவாயில்ல. உங்கள் கூட வந்து ஒரு விஷயம், ஒரு பெண் பற்றி நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்து நைகா அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து, அதாவது ஒரு வெப்சைட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா பரிச்சயமாக தெரியும், பெண்களுக்கு முக்கியமாக. அவங்க யார் அப்படின்னா, அந்த நைகா நிறுவனத்தை நடத்துகிறவங்க யார் அப்படின்னா, பல்குனி நாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்களோட 50 வயதுக்கு மேலே தான் வந்து முதலீட்டு துறையில் இருந்த தன்னோட ரொம்ப செக்யூர்டான ஜாபை வந்து விட்டுட்டு, அது வந்து என்னென்னா, நைகாவோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா விதமான அழகு சாதன பொருட்களும் இருக்கும் அந்த இடத்துல. முதல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் இது தனித்துவமாக அதுக்குன்னே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வெப்சைட்டு, அழகு சாதன பொருட்கள் மட்டுமே அங்கே வந்து நிறையா இருக்கும். என்னென்ன பிராண்ட்ஸ், எல்லா பிராண்ட்ஸுமே அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் அதில் போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நிறுவனம் நைகா அப்படிங்கிறது செயல்படுது. கடுமையான போட்டி, அது வந்து ஆரம்பத்தில் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான பிராண்ட்ஸ், அது வெப்சைட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்து இதை நம்ம பண்ணணும்.

அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தொழிலதிபராக வந்து மீண்டும் எழுந்து சாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சாதிக்கிறதுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு தடையே இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு தாட் இருந்ததுன்னா இன்றைக்கே அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருங்க.

0: ஜெயம் கொண்டான் படத்துல இருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல, வித்யாசாகர் மியூசிக்ல. நேரம் 12:29 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்த கம்பேக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி எப்பவாவது யோசிச்சிங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். யாருமே வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான், யாருமே வரல. ஓகே ஓகே, ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கேட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, யார் சொல்லியிருக்காங்கன்னா, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே பரவாயில்ல. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்கன்னா, வரதராஜ் கீதா சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து. ஓகே, என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, அதனால் என்னால் முடியும் அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் கம்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆசை மட்டும் இல்லை, இது வந்து பேராசை அப்படின்னே சொல்லலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக மெசேஜ் போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வரதராஜ், கீதா வரதராஜ் சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து. ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து நிறைய நேரங்களில் நம்ம வந்து சோர்வடைஞ்சு போகிறது எதனால, டயர்டாகிறது எதனாலனா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு, ஐயோ இவங்க இப்படி நினச்சிடுவாங்களோ, அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் நிறைய நேரம் நம்ம ட்ரையே பண்ணுறது இல்லை. இது வந்து விமனுக்கு முக்கியமாக வந்து, விமன் மென் எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கக்கூடிய விஷயந்தான், விமனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸோ இல்லை வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோன்னா, முதல் வேலையாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுக்கலாம், ஆனால் ஆழமாக மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே, ஒரு நேயர் வராங்க, என்ன சொல்ற லைன் முதல்ல சரியா இருக்கா அப்படின்னு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விஜயலட்சுமிமா.
0: சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள இப்ப என்ன எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு? அது எல்லாத்துக்கும் நல்லதுதான் ஓடும். இருந்தாலும் வந்து நமக்கு இப்போ வந்து நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்னால் முடியும் நான் நினச்சாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறனால கொஞ்சம் டயர்டாயிடுது மனசு அப்படின்னு.
1: அவங்க சொன்னால் சொல்கிறாங்க, நம்ம மனசு கட்டுப்பாடாக வச்சுக்கோணும் மேடம்.
0: கரெக்ட். அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க, நான் எடுத்து
1: சொல்லுவாங்க. நம்ம மனசு கட்டுப்பாடாக இருந்தால் நம்ம ஒன்றும் யாரும் என்ன செய்ய முடியாது.
0: கரெக்ட்மா. அதாவது மற்றவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்ம எடுத்த முடிவில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமிமா சொல்கிறாங்க, அதானே சொல்ல வரீங்க? விஜயலட்சுமிமா வந்து சூப்பரா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிருக்காங்க, பயப்படாதீங்க, எதுக்குங்க பயப்படணும், பயப்படவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னொரு நேயர் கூட வராங்க, நம்ம அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க
2: சொல்லுங்க? உமா பேசுறேங்க மேம்.
0: உமா எங்க இருந்து பேசுறீங்க?
2: கள்ளப்பட்டில இருந்து பேசுறேங்க.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: கேக்குறேங்க மேம், ரொம்ப நேரம் கேட்டே இருக்கிறேன்.
0: ஓ சந்தோஷம், சொல்லுங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் பொண்ணுங்க, ரெண்டு பொண்ணுங்க, நான் நல்லா படிக்கணும்னு நினைச்சு படிக்க முடியல.
0: ஓகேங்க,
2: ரெண்டு பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சுக்கிறேங்க.
0: ரொம்ப சந்தோஷம். அவங்களும் நல்லா படிப்பாங்க, நம்ம நிலையத்தின் சார்பு அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்ச நேரமா யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்பதான் அப்படியே வந்து முடிவெடுத்து எல்லாரும் வரீங்க. சூப்பர். இந்திரபிரியா பூபதி மூக்கனூர்ல இருந்து. நான் வந்து வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்கேன், அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டுச்சு, இன்னும் வந்து சரியா தொடர முடியல அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து அதுலயும் அதுவும் ஒரு நல்ல ஸ்கில் தான், நம்ம கத்துக்கணும். யாருடைய யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து அதை கத்துக்கிட்டா இன்னும் சூப்பர் தானே. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து

நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப்லேயும் அதே மாதிரி கால் பண்ணியும் நம்மக்கிட்ட இந்த கம்பேக் விஷயத்தை பற்றி அதில் இருக்கிற அந்த என்னென்ன விஷயம்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நீங்கள் நினைக்கிற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.

வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு அருமையான பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நேரம் 12:37 நேரங்களை நீ கேட்கலாம். இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு 12:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாட்டு திட்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எம் பத்ரப்பன் குழுவினர் அவங்க வழங்குகிற பாரதியார் கதை ஒயில் கும்மி பாட்டு கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சின நாலு பாயிண்ட் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவங்க பங்கு பெற நேரலை ஏற்று ரசிக்கலாம். 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவங்க பேசுகிறாங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சிகளை கேளுங்க. நேர்களை இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள்.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை

0: தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும். தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும். விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.

மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதை அடுத்து

0: பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. மெல்லிசை. மெல்லிசையில் முதலில் சி. பாலகிருஷ்ணன் மற்றும் எம். ஆர். விஜயா பாடியது

0: மெய்யழகன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். வி எம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், கோவிந்த் வசந்தா வாய்ஸ்ல, கோவிந்த் வசந்தா மியூசிக்ல.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல், எல்லாருக்கும் வணக்கம். என்ன அப்படின்னா, நேரம் ஒரு மணி ஆயாச்சு. ஒரு மணினா என்ன அப்படின்னு ஆவலா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். கதை கேட்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், எந்த அதாவது கதையை பத்தி கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூட்டோஃபியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த படம் தான். இது வந்து ரெண்டு பாகங்களாக இருக்குது. ஜூட்டோஃபியா படம் வந்து முதல்ல 2016 வந்து முதல் பாகம் வெளிவந்திருக்கு. போன வருடம் 2025 வந்து இரண்டாவது பாகம் வெளிவந்திருக்கு. எப்போவுமே அனிமேஷன் மூவி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கற்பனையை மீறி அவங்க வந்து ஒரு படமாக வச்சுருப்பாங்க. அந்த தான் இந்த படத்துலேயும் இருக்குது. அதாவது கதையினுடைய ஹீரோயின் வந்து ஒரு முயலுங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஹீரோயின் வந்து ஒரு முயல். அதுக்கப்புறம் அடுத்தது அவங்க கூட பார்ட்னராக இருக்காங்க நரி, ஓகேவா. இவங்க எல்லோரும் தான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் வந்து இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜூட்டோஃபியா 2 அப்படிங்கிற படத்தினுடைய கதை. இந்த முயல் இருக்கு இல்லையா, எப்போவுமே முயல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அவங்க முயல் பேர், அதாவது நம்ம கதையினுடைய ஹீரோயின் பேர் வந்து ஜூடி ஹாப்ஸ், சரிங்களா, அப்படிங்கிற குட்டி முயல். அப்புறம் ஜூட்டோஃபியா அப்படிங்கிற நகரத்து தான் அவங்க இருக்கிற நகரம். அந்த நகரத்துக்கு போய் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படிங்கிறது தான் முயலோடைய, அதாவது நம்ம ஹீரோயின் ஜூடி ஹாப்ஸோட ஒரு பெரிய லட்சியமாக இருக்குது. ஆனாலும் எப்பவும் போல் நம்மளுடைய ஜூடிக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நீ வந்து இவ்வளோ குட்டியாக இருக்க, நீ போய் எப்படி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஆக முடியும், என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அது எல்லாம் தாண்டி எப்படியாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடணும்னு சொல்லிட்டு அவளுடைய கடின உழைப்பால் வந்து ஒரு போலீஸ் அகாடமியில் சாதிச்சு ஜூட்டோஃபியாவோட முதல் முயல் போலீஸாக வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஜூடி ஹாப்ஸ். இவங்க கூட அடுத்ததாக வர்றது தான் வந்து நம்மளுடைய நிக் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து ஒரு நரி. நரிக்கும் முயலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ஆமாங்க நம்பி தான் ஆகணும். ஏன்னா வந்து அனிமேஷன் மூவிஸில் வந்து நமக்கே தெரியும், நம்ம கற்பனையை வந்து ரொம்ப தூண்டுற விதமாக ரசிக்கிற விதமாக தான் படங்களே வந்து அவங்க வடிவமைப்பாங்க. பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கதையும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஜூடி ஹாப்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸில் ஆயிடுறா இல்லையா, அவ கூட வந்து நிக்கும் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சீஃபாக இருக்கிறது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்க பேர் வந்து சீஃப் போகும். இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக எந்த ஒரு விலங்கை காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எருமையை வந்து காமிச்சிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், பெரிய பெரிய வழக்குகளெல்லாம் வந்து எடுத்து பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஜூடி ஹாப்ஸ் வந்து அவ்வளோ வந்து துருன்னு இருக்கும்போது இவர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் ஆரம்பத்திலே உங்ககிட்ட வந்து நாங்கள் தர முடியாது, அதனால் நீ வந்து என்ன பண்ணுறேன்னா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து மீறி நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுற பார்க்கிங் டியூட்டி வந்து நீ பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சீஃப் போகோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த வேலையில் இருக்கும்போது நிக் வைல்ட் அப்படின்னு அப்போ தான் நம்மளுடைய பார்ட்னர், நம்மளுடைய ஜூடி ஹாப்ஸோட பார்ட்னரை வந்து

நிக் வைல்டு அவர் பேர், அவர் தான் நரி. ஓகேங்களா, அவர் வந்து ரொம்ப தந்திரமானவர், ஏமாற்று வேலைகளெல்லாம் செய்கிற ஒரு நரி வந்து ஜூடி வந்து சந்திக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஆரம்பத்தில் வந்து பெருசாக ஒன்றும் ஒத்து போக மாட்டேங்குது. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு நகரம் நான் சொன்னேன் இல்லையா, ஜூட்டோஃபியான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நகரத்தில் வந்து 14 மாமிச உண்ணிகள், அதாவது பிரிடேட்டர் விலங்குகள் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிடுது. இந்த படத்தில் ஒரு மனிதர்கள் கூட இருக்க மாட்டாங்க, எல்லா கேரக்டர்ஸுமே விலங்குகளாக தான் வந்து இவங்க வடிவமைச்சிருப்பாங்க. அதில் ஒருவரான மிஸ்டர் ஓட்டர்டின் அப்படிங்கிற ஒரு மனைவி போலீஸ் வந்து நிலையத்துக்கு வந்து அழுகிறாங்க, காணோம் காணோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சீஃப் போகோ வந்து அனுமதி இல்லாமல் அந்த வழக்கை நான் விசாரிக்கிறதுக்காக ஜூடி வந்து ஒப்புக்கிறாங்க, அதாவது ஒத்துக்கிறாங்க. சரி, நான் வந்து எனக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சால் இது பிரச்சனையாகும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் நீங்கள் வந்து ரொம்ப அழுகிறீங்க, அதனால் வந்து நான் உங்களுக்காக விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் 48 மணி நேரத்துக்குள்ளே இந்த வழக்கையும் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால, இல்லாட்டி வேலையை வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு நிபந்தனையும் விதிக்கிறாங்க. அப்போ தான் வந்து வேறு வழி இல்லாமல், என்ன தான் நிக்குக்கும் வந்து ஜூடிக்கும் ஒத்து போகலை அப்படின்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாமே அப்படிங்கிறதுனால, நரியோடைய உதவி, அதாவது நிக்கோடைய உதவி வந்து நம்ம ஜூடி ஹாப்ஸை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

நேரம் ஒரு மணி 11 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூட்டோஃபியா அப்படின்னு, சூட்டோஃபியா பார்ட் 2 அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான், அந்த கதையை பற்றி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். பார்ட் 1 வந்து இதே மாதிரி ஜூடியும் நிக்கும் வந்து ஒரு செம்மறியாட்டை வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு வந்து கண்டுபிடிச்சு வந்து அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதுதான் பார்ட் 1 கதை. அதுக்கப்புறமா பார்ட் 2 தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் வந்து பாடலுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஜூட்டோஃபியா அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு வந்து ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து எல்லாருமே வந்து விலங்குகள் தான் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்க இந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெதர் வால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வால் வந்து இருக்குது. இங்கே எப்படின்னா குளிர்ச்சியும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விலங்குகள் வந்து அங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த இடத்தையே. அதுக்கப்புறமா வந்து ஜூடியும் நிக்கும் வந்து செம்மறியில் ஆடு பண்ணின தப்புகளையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுனால இப்போ வந்து அந்த சிட்டிக்கு வந்து மேயராக இருக்காங்க குதிரை. சரிங்களா, ஒரு குதிரை வந்து இப்போ வந்து அந்த சிட்டிக்கு வந்து மேயராக இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபேமஸ் சினிமா ஸ்டாராக இருந்திருக்காங்க. அதனால வந்து அடுத்ததாக என்ன ஆகுது, சீஃப் போகோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து ஒரு மாடு. அதனால வந்து இப்போது வந்து அவர் வந்து நிக்குக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஜூடிக்கும் வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப தவறாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்மக்லரை வந்து ரொம்ப மோசமாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணிகிட்ருக்கான். அதனால் நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு உங்கள் கண்ட்ரோலில் எடுத்து நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாரு சீஃப் வந்து இவங்ககிட்ட. நிக்குக்கிட்டையும் ஜூடிக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்மக்லர் அப்படின்னு சொன்னாங்களே, அதாவது கடத்தல் விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த ஒரு விலங்கு வந்து எறும்பு தின்னி. சரிங்களா, வித்தியாசமான விலங்குகள் எல்லாத்தையுமே வந்துட்டு வித்தியாசமான கேரக்டர்களை வடிவமைச்சிருக்காங்க இந்த படத்துல. எறும்பு தின்னி வந்து ஸ்மக்லரா இருக்காங்க. இவங்க வந்து சீஃப் போகோ சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓகே இந்த கேஸை நம்ம வந்து சேர்ந்து விசாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு தின்னி இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லலை, அப்படி இப்படிமா மழுப்பி மழுப்பி பேசுகிறாங்க. அப்போ வந்து எப்படியாவது கவனத்தை சிதறடிக்கணும், அப்போ தான் வந்து இவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிக்கு வந்து ரொம்ப கலாட்டாவாக பேசிகிட்டு இருக்கான். ஐயோ என் பையனுக்கு உடம்பு சரியில்லைங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து உள்ளே விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் தான் இல்லையா, அதனால அந்த மாதிரி போறாங்க. அங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொரியர் பண்ற போற மாதிரி போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த வண்டிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஜூடி வந்து ஓடி போய் அந்த வண்டியில ஏறுறாங்க. இவங்க வந்து இப்படி எல்லாம் வந்து கண்டுபிடிக்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எறும்பு தின்னி ஸ்மக்லர் என்ன

பண்ணுச்சு அப்படின்னா, வேறொரு பன்றி ஒன்று இருந்தது, அந்த கேரக்டரோட வண்டியில் வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் வண்டியை. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படியாவது இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணுமே, இவன் என்ன ஸ்மக்லிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வேறொரு வண்டியை பிடிச்சி அப்படியே இங்கே வந்து ஒரு சேஸிங் சீன் வந்து வருது. இப்போது வந்து நிக்கும் ஜூடியும் வந்து சேஸ் பண்ணி போகிறாங்க, அந்த எறும்பு திணியை வந்து சேஸ் பண்ணி போகிறாங்க. போயிட்டு இப்போ வந்து நான் சொன்ன இல்லையா, இப்போ வந்து அந்த சிட்டிக்கு யார் வந்து மேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரை தான் மேயராக இருக்காங்க. அங்கே வந்து 100வது வருஷம், இந்த சிட்டியோட 100வது வருஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாலத்து மேலே இந்த வண்டி போயிட்டுருக்கு, தெரியாமல் வந்து சேஸ் பண்ணி போகிறதுனால ஜூடியும் நிக்கும் போயிட்டு இருந்தால் அந்த வண்டி வந்து அப்படியே வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடுது. கூட்டத்துக்குள்ளே போன உடனே தப்பிச்சோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேதங்களை வேற ஏற்படுத்திடுறாங்க. கண்டுபிடிக்க போகிறோங்கிற பேரில் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சேதங்களை வேற ஏற்படுத்திடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சேசிங் சீன் நடந்துட்டுருக்கும் போதே இவங்க போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து இடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஜூடிக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது, இந்த முயல் ஜூடிக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது, என்ன இது, இந்த வண்டியிலேருந்து இப்போ ஏதோ ஒன்று நம்மளை தப்பிச்சு போகிற மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பாம்போட ஸ்கின் வந்து கிடைக்குது, ரெப்டைல் பாம்புடைய ஸ்கின் வந்து கிடைக்குது. இந்த பாம்பு வந்து நல்லா ப்ளூ கலரில் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கின் வந்து கிடைக்குது, என்னது இது, இந்த மாதிரி ஒரு உயிரினம் வந்து இப்போ இல்லவே இல்லையே, எங்கேருந்து இந்த ஸ்கின் வந்து நமக்கு கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அதை நோக்கி வந்து அந்த விஷயங்களை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா ஜூடி. அப்போ வந்து நிக்குகிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போ வந்து என்ன ஆகுது, அடுத்தது இவங்க தான் இவ்வளோ கலவரம் பண்ணிட்டாங்களே, அதனால என்ன ஆகுது அப்படின்னா, சீஃப் போக இருக்கார் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர், அவர் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னராக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் வந்து ஒப்படைச்சிருந்தேன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கீங்க, மொத்த சிட்டியவே சேதப்படுத்தியிருக்கீங்க கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில். நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல ஒரு நல்ல பார்ட்னராக இருங்க, அப்போ தான் நீங்கள் எடுக்கிற கேஸில் வந்துட்டு வித்தியாசமாக நல்ல வந்து ஒரு தீர்வை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு தெரப்பிஸ்ட்கிட்ட அனுப்புகிறாங்க. அங்கே போனால் இதை விட கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கே வந்து யாருமே வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஸ், கரெக்டான பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஒரு எலிக்கு யானை பார்ட்னராக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக பார்ட்னர்ஸ்லாம் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. சரி போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜூடியும் நிக்கும் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. அப்போ வந்து அவங்க ஒரு புக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல பார்ட்னராக மாறணும்னா முதல்ல இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குறாங்க. அந்த புக்கை வாங்கி நிக்கு வந்து எப்பவும் போல் அவன் வந்து ரொம்ப ஜாலியான டைப் இல்லையா, அவன் அதை படிக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான், வீட்டுக்கும் போயிட்டான். ஆனால் ஜூடி வந்து, நம்ம முயல் ஜூடி வந்து ரொம்ப பொறுப்பாக அந்த புக்கை எடுத்து எடுத்து படிச்சுட்ருக்கா, ஓ இப்படியெல்லாம் இருந்தால் தான் ஒரு நல்ல பார்ட்னராக இருக்க முடியுமா, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் படிச்சுட்டே இருக்கா. அப்போ ஜூடிக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, நீ வந்து கிராமத்துலேருந்து அங்கே போய் ஒரு வேலைக்காக நீ போயிருக்க, ஆனால் உன்னுடைய பார்ட்னர் வந்து சிட்டியிலேருந்து வந்திருக்கா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி தான் ஒத்து போகுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. நீ வந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்து நீ வந்து கவனமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படியெல்லாம் போகுது, எப்படியெல்லாம் வந்து இந்த கதை முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

நேரம் 1:23. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஜூட்டோஃபியா பார்ட் 2 திரைப்படத்தினுடைய கதை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கதையினுடைய ஹீரோயின் ஜூடியும் நிக்கும் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் இப்போ வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த பாம்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாம்பு வந்து ரகசியமாக அங்கேயும் இங்கேயும் வந்து மாறி மாறி வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது அப்படின்னா, வந்து அந்த ஜூடோஃபியா அப்படிங்கிற அந்த ஜூடோஃபியாவோட நகருக்குள்ளே வந்து ஒரு பெரிய அருங்காட்சியகம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பழங்கால ரகசிய டைரியில் வந்து திருட முயற்சிக்குது இந்த பாம்பு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஜூடியும் நிக்கும் களத்தில் இருக்காங்க இல்லையா. அந்த பாம்பு வந்து துரத்திட்டே போகும்போது எதனால் இது வந்து திருடுது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அவங்களை வந்து அதை துரத்திக்கிட்டே போகுது, அவங்க துரத்திக்கிட்டே போகிறாங்க, அந்த பாம்பு வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு போகும்போது அந்த ஆபரேஷன்ல வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து இந்த கமிஷனர் சீஃப் போக வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கேஸை கொடுத்தா என்ன, என்ன கேஸை கொடுத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு உள்ள வரவும், எதிர்பாராத விதமா ஒரு கடுமையான சண்டை வந்து நடக்குது. சீஃப் போகோவுக்கும் பாம்போட விஷம் வந்து ஏறிடுது. அந்த பாம்போடைய அது வேணும்னே

வந்து கடிக்கல. அந்த சண்டையில் வந்து தெரியாமல் அவருடைய அந்த பல் விஷம் வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஏறிடுது. அப்போ அவருக்கு வந்து உயிருக்கே போராடுற நிலைமையில் வந்து தள்ளப்படுறாரு. இங்கே தான் கதையே வந்து தலைகீழாக மாறுது. என்ன அப்படின்னா, சிட்டியில் இருக்கிற ஒரு சில சுயநலமான அதிகாரிகள் அந்த விபத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து தெரியாமல் நடந்த ஒரு விபத்து தான். அது வந்து தெரியாமல் அந்த பாம்பினுடைய அந்த ரெப்டைலோட பல் வந்து சீஃப் போகோ மேலே பட்டுருச்சு. அதனால ஆனால் இவங்க எப்படி திசை திருப்பிட்டாங்கன்னா, சீஃப் போகோவோட இந்த நிலைமைக்கு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டாங்க. சீஃப் போகோவோட இந்த நிலைமைக்கு ஜூடியும் நிக்கும் தான் காரணம், அவங்க மேலேயே பழி போடுறாங்க அப்படின்னு பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டே அவங்கள வந்து தங்களை, அதாவது அவங்களே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து தங்களை கைது செய்ய வர்றதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஜூடியும் நிக்கும். இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களை எப்படியாவது நாங்கள் நிரபராதி அப்படின்னு வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா, அதனால வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூடியும் நிக்கும் வந்து டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக முடிவு பண்ணி தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ ஒட்டுமொத்த ஜூட்டோஃபியா போலீஸுமே வந்து நம்மளுடைய ஜூடியும் நிக்கையும் தேடிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அண்டர் கவரில் இருக்கிற, அதாவது ரகசியமாக போவாங்க இல்லையா, சிட்டிக்கு வெளியில் இருக்கிற மார்ஷ் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஊர்வன விலங்குகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு ஒரு புதிய பகுதிக்குள்ளே போகிறாங்க. அங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபர்லின் என்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச

கேரக்டர்ஸ்லாம் நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் கதையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சூடி அப்படிங்கிறது ஒரு முயல், நிக் அப்படிங்கிறது ஒரு நரி, ஓகேங்களா? இவங்க வந்து எப்படி வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க, என்ன மாதிரியாக கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது எல்லாம் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஜூட்டோஃபியா அப்படிங்கிற நகரத்தை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் வந்து ஊர்வன விலங்குகள், அதாவது ரெப்டைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்கள்லாம் ஏன் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இந்த கதை வந்து கடந்து போகுது. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பாடலுக்கு முன்னாடி என்னன்னா, அதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சீஃப் போஹோக்கு வந்து பாம்பு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் நடந்த சண்டையில் அது வேணுனே கிடைக்கல, தெரியாமல் அந்த சண்டை நடந்துட்டுருக்கும்போது அதனுடைய விஷம் வந்து சீஃப் போகோவுக்கு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். சில அதிகாரிகள் அதை அப்படியே திசை திருப்பி நம்மளுடைய ஹீரோ ஹீரோயின் மேலேயே அந்த பழியை போடுறாங்க. இப்போ தங்களை வந்து நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சு ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸ் மட்டும், அதாவது ஊர்வன விலங்குகள் மட்டும் இருக்கிற அந்த புதிய பகுதிக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த புது உலகத்தில் தான் நிக்கோட பழைய தோழியான ஃபியான்சா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண் அறிய வந்து பார்க்குறாங்க. அவங்களோட உதவியால் பாம்பு வந்து கேரியை நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க அப்படின்னு, அதாவது நேருக்கு நேராக சந்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா வந்து இந்த பாம்பு வந்து சந்திக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து கேரி வந்து ஒரு கொடூரமான குற்றவாளி எல்லாம் கிடையாது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே ஜோட்டோஃபியாவில் இருந்து ஊர்வன விலங்குகள் எப்படி வந்து அநியாயமாக ஓரங்கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்று ரகசியத்தை ஒரு டைரியில் இருந்து அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை வந்து உலகத்தை காப்பாற்ற தான் வந்து கேரி போகாடுறான், அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக தான் கேரி போகாடுறான் அப்படிங்கிற உண்மையும் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த கதையில் உண்மையான வில்லன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நிறைய திரைப்படங்களில் வந்து நம்ம எதிர்பார்க்காதவங்க தான் வந்து கடைசியில் வில்லனாக இருப்பாங்க. அது ஏன் அப்படி வடிவமைக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. அவன் வந்து அவங்க குடும்பம் வந்து நல்ல குடும்பம் தான், பெரிய குடும்பம். ஆனால் இந்த பையன் கடைக்குட்டி, இவன் வந்து இவன் சொல்கிற எதுவுமே வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து எதுக்குமே உருப்படாத பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஃபேமிலியில். அங்கே தான் வந்து பாபர்ட்ல லென்ஸ்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பூனையோட, ஒரு பணக்கார ஒரு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பூனையோட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அப்போ தான் நம்மளுடைய

ஏன் நிக்கும் சூடியும் வந்து பிளான் பண்ணுறாங்க, ஒருவேளை நம்ம இங்கே போனால் இங்கே வந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு கெஸ்ட் மாதிரி ரெடியாகி போகிறாங்க. அப்போ தான் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா, நல்லா கிளம்பி ரெடியாகி போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியே போகிறாங்க. போயிட்டு நேர் வழியாக போக முடியாது, பின்னாடி வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கேட்டு திறந்துருக்கவும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த வழியாக போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயங்கள், எல்லோரும் வராங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த வெதர் வால்ஸ் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரிய வருது, அப்போது அந்த லைட் இருக்கும் இல்லையா, செவர் மேலே வந்து பெரிய லைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லைட்டில் வந்துட்டு இந்த பாம்பு வந்து இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் தெளிச்சு ஓடுறாங்க. ஏன்னா பாம்புன்னா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை பார்த்த உடனே எல்லோரும் தெளிச்சு ஓடுறாங்க. இப்போ இந்த பாம்பு வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதாவது ஜூடினாலேயும் நிக்கினாலேயும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதை துரத்திட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு பன்றி கூட்டத்துக்கு கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் வந்து ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க, உண்மையாகவே வந்து ரெப்டைல்ஸ் எல்லாம் மோசமானது கிடையாது, அவங்க வந்து அவங்களுடைய சந்ததியே வந்து அநியாயமாக ஓரங்கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மை அங்கேயும் தெளி வருது. தெளி வந்ததுக்கப்புறமா இந்த கிங்ஸ்லி பற்றியும் தெரிஞ்சுக்கிறாங்க. கிங்ஸ்லி பற்றி என்ன அப்படின்னா, அவன் வந்து நல்லவன் மாதிரியே கூட வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு வந்து ஒரு கேரட் வந்து பென் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுடைய ஜூடி நிக்குக்கு வந்து ஜூடி வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பான். அதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுத்தது, அதில் எல்லா விஷயங்களையும் அவன் கேதர் பண்ணி வச்சுருப்பான். இவங்க போயிட்டுருக்கும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி வர போயிடும். இப்போ ஆதாரங்களையெல்லாம் எப்படி திரட்டுறது, இந்த பாம்பை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப போராடுறாங்க. எப்படி இந்த விலங்குகள் வந்து இவங்க வந்து எப்படி இவ்வளோ வருஷமாக பாபட் லென்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பூனை வம்சங்கள் எப்படி இவங்களை வந்து மட்டம் தட்டி இந்த உலகத்துக்கு ஒரு கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிகாரிகள் வந்து இவங்களை வந்து இவங்க மேலே தான் பழி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியெல்லாம் போக்குறதுக்காக அடுத்தது அந்த பாம்புக்கும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

நேரம் ஒரு மணி 42 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜூட்டோப்பியா 2 திரைப்படத்தினுடைய கதையை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம். கதையினுடைய எண்டிங் எப்படி வருது அப்படின்னா, சீஃப் போகோவுக்கு கடிச்சது அந்த விஷம் பட்டது இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ ஹீரோயின் மேலே சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இவங்க எல்லாருமே விசாரணை பண்ணி பார்த்ததில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ரெப்டைல்ஸ் வந்து ரொம்ப பாவமானவங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் போகோவுக்கு விஷம் வச்சது யார், அதிகார வர்க்கத்தில் இருக்கிற சில உயர் அதிகாரிகள், இந்த ஊர்வன விலங்குகள் எப்போவுமே ஜூட்டோஃபியாவுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி வந்தா சிட்டி பாலாயிடும் அப்படின்னு மக்கள் மத்தியில வெறுப்பை விதைக்க பார்த்ததுதான் இந்த சதியினுடைய காரணம் தான் ஜூடியும் நிக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரகசிய டைரியை வந்து ஆதாரமா வச்சு தப்பு செஞ்ச அதிகாரிகளுடைய முகத்திலையும் ஜூடியும் நிக்கும் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வராங்க. சீஃப் போகவும் குணமடைகிறாரு, எல்லாரும் சமம் அப்படிங்கிற உண்மையை வந்து ஜூடோவியா சிட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பாம்புகளும் மற்ற விலங்குகளும் ஒன்னா வாழ தொடங்குறாங்க. இதுதான் கதை வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இதுவரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஜூட்டோஃபியா பார்ட் 2 திரைப்படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த படத்தை பார்க்க முடிஞ்சால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ச்சி தமிழ். நன்றி நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லைக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர

0: ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/2026 விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23 தொடர்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும்

0: சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23ஆம் தேதி தொடர்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்குதான் 10 மணிக்கு வைத்தோம். மனித நாட்கள்லாம் 9:30 போகும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
3: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர்

0: உறுப்பினர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 1:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்களினை கேட்கலாம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெதர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாயிருக்கு. சேலத்தில் 32°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 32°C குறைந்தபட்சமாக 25°C வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 31°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 20°C அதிகபட்சமாகவும் 16°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 31°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்த வானிலை நிலவரம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: புதல்வன்.
1: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பாரதியார் கதை ஒயில் குமி கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
2: இடைக்கணு புழுன்னு ஒரு புழு நம்ம கரும்பா தாக்குங்க. இது 4 மாசத்துலேருந்து 9-10 மாசத்து வரைக்குமே தாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க.
1: கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 1:59:37 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசோட மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சொல்றேன், இந்த காலகட்டங்கள்ல வேலை அப்படிங்கறதே ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கு, இல்லையா? இதுல வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் அத ஒரு மாசம் ஃபுல்லும் ஒர்க் பண்ணி அதுல இருந்து எடுக்கிற சம்பளம் அப்படின்லாம் யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு. வேலை கிடைக்கிறதே ஒரு புளியங்கொம்பா தான் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. அதுக்காகத்தான் நம்ம மத்திய அரசு உருவாக்கின திட்டம் தான் சுய வேலை வாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாடு திட்டம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன், SETUங்கிற திட்டம். SETUங்கிற திட்டம் என்பது குறிப்பா தொழில்நுட்பத் துறையில் புதிய தொடக்க வணிகங்கள் மற்றும் சுய தொழில் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காக NITI ஆயோக்கால் தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இதன் முக்கிய நோக்கம் புதுமையான யோசனைகளை உருவாக்கி வணிகங்களை ஊக்குவிப்பதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதும் ஆகும். இது தொழில்நுட்ப தீர்வுகள் கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலமும் திறமைகளை சரியாக பயன்படுத்துவதை தூண்டுவதன் மூலமும் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டம் குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் சுயதொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கிறது. தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்புகளுக்கு நிதி, இன்குபேஷன் அதாவது அடைக்காத்தல் மற்றும் பிற ஆதரவுகளை வழங்குவதன் மூலம் அந்த தொழில் வளர உதவுகிறது. குறைந்தபட்சம் 100,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. நம் நாட்டை வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சிறந்த இடமாக மாற்றுவதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. அடல் புத்தாக்க இயக்கம் போன்ற பிற திட்டங்களுடன் இணைந்து புதுமைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒத்துழைப்பு தளங்களை வழங்குவதற்கும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் குறிப்பாக தொழில்நுட்ப துறையில் புதிய தலைமுறை தொடக்க தொழில்களுக்கு ஊக்கமளிப்பதையும் அவை வளர தேவையான வளர்ப்பை வழங்குவதையும் வெளிநாட்டு மூலதனத்திற்கு வளமான முதலீட்டு தளமான இந்தியாவை உருவாக்குவதற்கும் இத்திட்டம் உதவுகிறது. சுய தொழில் உணர்வை மேம்படுத்தவும் திறமையில் பொதிந்துள்ள திறனை பயன்படுத்தவும் திட்டமிடல் அமைச்சகத்தின் நிதி ஆயோக் சேது திட்டத்தை கருத்தியல் செய்துள்ளது இத்திட்டம். இத்திட்டம் 2015-2016 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் சுய தொழில் மற்றும் திறமைகளை பயன்படுத்துவதற்கான வளர்ப்பு சூழலை உருவாக்குவதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. பெரும்பாலான தனிநபர்களுக்கு சுய தொழில் என்பது ஒரு நிறைவான முயற்சியாக இருப்பதால் இந்தியாவில் தொடக்க தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் நம் நாட்டின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிறது. தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்துடன் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் வருமானத்தை ஈட்டுவதற்கான தளத்தை உருவாக்குகிறது இத்திட்டம். சுயதொழில் தினசரி கடமைகள் மற்றும் வேலை உறுதிமொழிகளை கையாள்வதில் அதிக சுதந்திரத்தை வழங்குகிறது இத்திட்டம். தனிப்பட்ட மற்றும் தொழில் முறைக்கு வாழ்க்கைக்கு இடையில் ஆரோக்கியமான சமநிலையை ஊக்குவிக்கிறது. ஒருவருக்கு விருப்பமான பணிச்சூழலை தேர்ந்தெடுக்கும் திறன் மற்றும் அட்டவணை சுயதொழில் செய்பவரின் முக்கிய நன்மைகளில் ஒன்றை இத்திட்டம் அளிக்கிறது. சுயதொழில் காரணமாக தொலைதூரத்தில் பணிபுரிவது மிகவும் பொதுவானதாகிவிட்டது. மேலும் இது நேர மேலாண்மை மற்றும் ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை சமநிலையை அடைவதில் நன்மைகளை காட்டுகின்றது இத்திட்டம். சுய தொழில் வாய்ப்புகளின் அதிகரிப்பு ஒரு உயர் அதிகாரியிடம் வேலை செய்வதை தவிர்ப்பதன் மூலம் மக்கள் தங்கள் தொழில்முறை முயற்சிகளில் அதிக சுதந்திரத்தை அளித்துள்ளது. ஊழியர்களுக்கான சம்பளம் பெரும்பாலும் கணிசமான வணிக செலவாகும். சுயதொழில்

0: பயண செலவை குறைத்து சம்பளம் செலுத்த வேண்டிய தேவையை நீக்குகிறது. புதிய நிறுவனங்களை தொடங்குவதற்கான வளங்கள் இல்லாதது சில நேரங்களில் வேலையின்மையை ஏற்படுத்துகிறது. ஆனால் இத்திட்டம் பல அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மக்களை சீரான சூழ்நிலையில் வாழ வழிவகுக்கிறது இத்திட்டம். இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள், அதுவும் சுயதொழில் வேலை வாய்ப்புகளை நம்ம மத்திய அரசு நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் சுய வேலை வாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாடு திட்டம். தினமும் இந்த பகுதியில் இந்த மாதிரி திட்டங்களை பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில் வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கோ. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் ரோஜா திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடியது

0: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதியார் கதை ஓயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: ஆயிரத்தி 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் தமிழகத்தின் தவப்பயனாய் காலம் கருவிலிருந்து கொடுத்த நன்கொடை, கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததால் ஏற்பட்ட களங்கத்தை எட்டையபுர சீமை இந்த கட்டி தங்க கவிஞனை கொடுத்ததால் கரையை துடைத்துக் கொண்டது. ஆச்சரியப்படத்தக்க சிந்தனை வளமும் ஊற்றெடுக்கும் கவிதை உணர்வும் ஆவியோடு கலந்துவிட்ட சுப்பிரமணியம் என்ற சுப்பாயாவிற்கு தன் 13 வயதிலேயே பாரதி என்ற பட்டம் பார்வற்று வந்தது. 14 வயதில் செல்லம்மாளோடு திருமணம், 15 வயதில் தந்தையின் மரணம், வறுமையின் ரணம், காலமாற்றம், காசியில் படிப்பு, 3 மாதங்கள் மதுரை சேதுபதி பள்ளியில் ஆசிரிய பணி, 1904 சென்னையில் சுதேசமித்திரனின் துணை ஆசிரியர், லோகமன்ய திலகரின் தீவிர தேசபக்தி ஆவேசமும் அன்னை நிவேதிதாவின் அருளுரையும் மகாகவி பாரதி தன்னை புரட்சி நெருப்பாக்கி பூகம்ப நெறிப்பாக்கி புயலாக உருமாற்றிவிட்டன. அவன் சொல் புதிது, பொருள் புதிது, வளம் புதிதாய் சோதிமிகு நவக்கவிதையாய் சுழர்விட்டான்.

எட்டே நகர் பெற்றெடுத்த ஞானி நம் எண்ணங்களில் வட்டமிடும் தேனி ஆந்தைய கற்றவர்கள் நெச்சுமாறு நின்றார் புகழ்வெல்.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே. இதில் பாரதியார் கதை ஒயில்குமி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்போர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: சீருவோர் சீரு, ரௌத்திரம் பழகு, தேசத்தை காத்தல் செய் என்று புதிய ஆத்திசூடி புழைந்த புலவன் எழுத்துக்கணைகளால் வெள்ளையர் ஆட்சியை விழா நோகத் துளைத்தெடுத்தான். அவனது இந்தியா பத்திரிகை ஈட்டியாய் சூளமாய் எரிநெருப்பு கோலமாய் பிரிட்டிஷ் அரசின் பிடரியை உலக்கியது. உடனே இந்தியா பத்திரிகையை தடை செய்து பாரதியை வெஞ்சிறையில் தள்ள வாரண்ட் பிறப்பித்தது அரசாங்கம்.

இதுவரைக்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்டோம். வழங்கியோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 2:55 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் பீகளத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூ

பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணை நல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேடுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாரணை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், பாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையாரணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துரை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவிக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 100,000 ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறை

0: வேளாண்மைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள்
2: வணக்கம் நேர்களே. நேரம் 3:42 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இனி கேட்கலாம் டீ டைம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்கள். 1950 1969 வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. நீங்க போன் எடுத்து டயல் பண்ணுங்க 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2316312 இன்னொரு நம்பர் 2317046. யார் பேச காத்துட்டு இருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யாருங்க?
3: மேடம் கேரளா இருந்து பேசுறேங்க. குருவாயூரப்பன்.
2: குருவாயூரப்பன் ஃப்ரம் கேரளா. ஓகே, என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: படம் தங்கமலை ரகசியம்.
2: சரிங்க.
3: பி சுசீலாமா பாடிய பாடல் அமுதே பொழியும் நிலவேங்கிற பாடல்
2: கேட்கலாங்களா?
3: கேட்கலாம் கேட்கலாம் மேடம்.
2: நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கேன் லட்சுமி தேவி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்று மதியம் 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர்மா தினேஸ்வரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 3:13 கூடிய இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க. தாராபுரத்துல இருந்து. சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
5: இன்னைக்கு?
1: சரிங்க, கேட்டு ரசிக்கலாமா?
5: ஓகே.

0: இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
2: இந்த மியூசிக் உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய நேர்கள். இந்த பிஜிஎம்ஏ அவ்வளோ ஹைப் கொடுக்குது, அவ்வளோ ஆனந்தமா இருக்கு இந்த டைம்ல கேட்கறதுக்கு அப்படின்ட்டு. டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. 04-22 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 23-16-31-2-23-17-04-6 இந்த எண்கள்ல வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: குமார், கேரளால இருந்து.
2: கேரளால எங்கங்க?
3: கேரளால பாலக்காட்டுக்கு பக்கம்.
2: அப்படிங்களா, பாலக்காட்டுக்கு பக்கத்துல எங்க?
3: திருச்சூர்ல போர்டர்ல தான் இருக்கு.
2: ஆஹா, சரிங்க. பாட்டு கேட்கலாமா?
3: பாட்டு கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே.

நேர்கள் இதுவரை கேட்டது NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதி நிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.

0: அவைக்கு அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம் நச்சன்னு 4 பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரசவனம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கெஸ்ட்டை வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களும் அவங்க கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருமா நம்ம கூட பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கீங்களா? சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் இன்று நம்ம கூட நேரலையில் பேசுகிறதுக்காக இருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் இந்த வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் எல்லோர்த்திட்டி நான் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றியோடு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். நன்றி.
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். சரி, உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
3: என்னுடைய பேர் தினேஸ்வரன். என்னுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் வில்லித்திருப்பூர் கிராமம். என்னுடைய அம்மா கலாவதி அம்மையார், மாதேஸ்வரன் என்னுடைய தந்தையார். நான் அவர்களுக்கு முதல் மகன். நான் வந்து அடிப்படையிலே வந்து தமிழ் பேராசிரியர், யோகா ஆசிரியர், ஜோதிடர், இப்படி ஒரு பன்முக ஆளுமையில் இருக்கும்போது என்னுடைய வேதாத்ரி மகரிஷி, என்னுடைய குருநாதருடைய அறிமுகம் எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அந்த கல்வியை, அந்த மனவளக்கலையை, அந்த ஆன்மீக கலையை நான் வந்து கற்றுக்கிட்டு அந்த யோகாவே என்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய சுருக்கமான அறிமுகம்.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க. யோகான்னு சொல்லி சொல்லும் பொழுது பலர் வந்துட்டு யோகா அப்படிங்கிறது உடலை வளைப்பதற்கான ஒரு பயிற்சியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. உண்மையிலேயே யோகாவினுடைய அடிப்படை தான் என்ன சார்?
3: எந்த ஒன்றையும் மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியும். எப்படி நம்ம ரம்ஜான் உடனே பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வருது, அந்த மாதிரி. ஆனால் உண்மையிலேயே யோகா அப்படிங்கிறது வந்து உடலுக்கானது மட்டும் கிடையாது, மனதுக்கானது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஆன்மாவிற்கானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஆன்ம நிலையை அறிவதற்கான ஒரு ஒரு வழிகாட்டுதில் தான் இந்த உடல் மனம் சார்ந்த ஒரு சீர்திருத்த பயிற்சி முறைகள் வந்து வகுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். யோகாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உடல் நலம், மனவளம், உயிர் வளம், வாழ்க்கை வளம் எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்திருக்கக்கூடியது. யோகா காரண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த யோகா எல்லாவற்றையும் உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்.
2: ஓகே, யோகா அப்படிங்கிறது உடற்பயிற்சியா இல்லை வாழ்க்கை முறையா?
3: அதாவது யோகாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், ஒரு பேரண்டம், ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு பகுதி உடற்பயிற்சி.
2: ஓகே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யோகா தோன்றுனுச்சுன்னு சொல்லிடுறாங்க. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் ஏன் இது இந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்குது சார்?
3: இன்றுமே நம்முடைய உடல் அமைப்போ உடல் இயக்கமோ எந்த வித மாற்றமும் இல்லை. அதே உணவு நம்ம சாப்பிட்றோம், உணவுகளை வந்து உடல் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கிது, கழிவுகள் வெளியேற்றுக்கு. இந்த இது வந்து நியதி மாறுறதே கிடையாது. இன்னும் எவ்வளோ ஆண்டு காலமானது இது மாறது போகிறது கிடையாது. இன்றுமே நமக்கு தேவையான ஆற்றல் மின்சாரத்திலிருந்து நம்ம உடல் எடுத்துக்கிறது கிடையாது, நம்ம உணவுலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ இந்த அடிப்படையான இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே மாற்றவே முடியாது. அப்போ யோகாவை யோகாங்கிற ஒரு கலையும் நமக்கு தேவை அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை.
2: ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தமாக இருக்கட்டும், பதட்டம், தனிமை, இது போன்ற பிரச்சனைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு இந்த காலத்தில் யோகா எப்படி ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: நிச்சயமாக, அதாவது இந்த காலத்தில் யோகா முதன்மை தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பரிந்துரை. எந்த அடிப்படையில் அப்படின்னா, இன்றைக்கு ஊடகம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஊடகம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னாலும் கூட அந்த ஊடகம் ஒரு பெரிய உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் என்ன அப்படின்னா வந்து அவர்களுடைய மனம் தெளிவான முடிவெடுக்கும் திறன்களோ அல்லது ஒரு அந்த ரசனை தரம் சார்ந்த விஷயங்களோ, இன்னும் இருக்கக்கூடிய சிந்தனா சக்தி, படைப்பாற்றல் திறன், இது எல்லாமே வந்து சிதைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். என்ன தான் வந்து நம்ம தொழில்நுட்ப ரீதியாக மேலோங்கி இருந்தாலும் கூட மனிதனுடைய மூளைத்திறன் சார்ந்த அந்த அகநிலையில் பார்க்கும்போது அதற்கு இந்த யோகா பெரிய அளவில் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை.
2: சூப்பர். இப்போ வந்து யோகா பண்ணும்போது உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுவது அப்படின்னு சொல்றது உண்மைதான். அது எப்படி மனசுலையும் சரி மூளையும் எப்படி இது வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுது சார்?
3: இல்லை, எப்பவுமே நம்முடைய உடல் மனம் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதாவது நம்ம மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி உடல்ல ரசாயன மாற்றங்கள் சுரக்கும்.

0: உடலில் ரசாயன மாற்றங்கள் சுரக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளும் வந்து மேம்படும். உதாரணத்துக்கு நோய் வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக கோவப்படுவாங்க, அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாவாங்க. இதுவே வந்து அவங்க மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்காங்கன்னா உடலுமே வந்து சீர்மையாக இருக்கும். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறதான் வந்து உண்மையான விஷயம். அதனால தான் உடல்லிருந்தே அந்த யோகாசனம் ஆசனங்கிற பயிற்சியில் ஆரம்பிக்கிறாங்க, பிராணயாமங்கிற மூச்சு பயிற்சியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கிருந்து ஆரம்பிக்கும் போது எல்லாமே சீர்மையாகுது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
1: ஓகே, சூப்பராக பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் டைம் இப்போ 5:07. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க சித்திர சவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட். இன்று சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக ஒரு பாட்டு.

0: பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை சித்திர செவானம் நச்சின 4 பாயிண்ட். இன்று சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர்மா தினேஸ்வரன் அவர்கள் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட யோகா ரிலேட்டடா பல க்வெஸ்சன்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவருமே சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த கேள்வி உங்களுக்காக சார், என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அவங்க சில டேப்லெட்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் யோகா இது ரெண்டுக்குமா இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை நீங்க எப்படி சொல்லுவீங்க?
1: நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய குரல் வளக்கலை குருநாதர் மணிகையா அவங்கள வந்து நான் மானசீகமாக வணங்கிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து உளவியல் அல்லது உடலியல் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கும் யோகா சார்ந்த விஷயத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்ட நோயை குணப்படுத்துதல் அப்படிங்கிற அதுதான் அவங்களுடைய அடிப்படை தத்துவம். யோகா அப்படிங்கிறது நோயை குணப்படுத்துதல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நோயை முட்காத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பங்கு வகிக்கும். மருத்துவம் வந்து உடலை குணப்படுத்தும், மனதையும் குணப்படுத்தும், உளவியல் மருத்துவம் அப்படிங்கிறது. ஆனால் மருத்துவம் ஆன்மா சார்ந்த விஷயங்களை, ஞானம் சார்ந்த விஷயங்களை அது கொடுத்துறாது. யோகா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லை தாண்டி இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது எல்லையில்லாத ஒரு பெருவெளி தான் இந்த யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ நம்ம யோகிகள் பார்க்கக்கூடிய பார்வையே இந்த உடலை பருவுடலாக மட்டுமே பார்க்கறதில்ல, அதே போல் நுண்ணுடலாக மட்டுமே பார்க்கறதில்ல, காந்த உடலாகவும் பார்க்குறாங்க. இந்த பஞ்சபூதங்களாக பார்க்குறாங்க. இந்த இந்த பேரண்டமே வந்து அஞ்சு பூதங்களால் ஆனது தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, அதே தான் அந்த அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. எப்படின்னா நம்முடைய உடல் ரத்தம், தசை, எலும்பு, கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை இப்படி 7 தாதுக்களாக இருக்குது, பஞ்சபூதங்களாக இருக்குது. இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் இது சீர்மையாக இருக்கணும். இதுதான் உடலுக்கும் உயிருக்கும் இடையிலான ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த யோகாவை செய்கிற போது தனக்குத்தானே உடல் எப்பவுமே உடலே தன்னைத்தானே நோய்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உடலுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை வந்து தூண்டிவிடுவது, செயல்படுத்துவது அப்படிங்கிறது யோகாவினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதில் அடிப்படையில் மூச்சை அடிப்படையாக கொண்டு தான் யோகா இருக்கும். இன்னொன்று உடல் அசைவுகளை அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து உடல் இயக்கத்தையும் சீர்மைப்படுத்தும், மன இயக்கத்தையும் சீர்மைப்படுத்தும், ஆன்ம மேம்பாட்டுக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய அந்த மருத்துவத்துக்கும் இதற்கும் இடையிலான வேறுபாடுகள். அங்கே மருந்துகள் சார்ந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும், பரிசோதனை சார்ந்த நிலைப்பாடுகள் இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து தனக்குத்தானே உள்நோக்காக தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுய மருத்துவமாக, அது மெடிடேஷன் இஸ் மெடிக்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மருத்துவமே வந்து அகத்தவமே மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு பரிணாமத்தில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை.
0: ஓகே. ஸோ ஒரு மனுஷன் டெய்லியும் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் யோகா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அந்த இப்போ வந்து 20 நிமிஷம் பண்ணக்கூடிய யோகாவினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த 6 மந்த்துக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அந்த மனிதன்கிட்ட?
1: கண்டிப்பாக. அதாவது யோகா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து உடல் நலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது 6 மாதத்துக்கு பிறகு அவர்களுடைய உடல் நலத்தை நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனையை, இப்போது யோகா தொடங்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கலாம், அடிப்படை மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு பின்னாடி மீண்டும் அந்த மருத்துவ பரிசோதனை எடுத்து பார்க்கும்போது உடலியல் ரீதியாகவும் சரி, உளவியல் ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு முன்னேற்றத்தை முறையாக தொடர்ச்சியாக விடுபடாமல் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக காலை நேரம் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று அவங்க வாழ்க்கையில் பல சிக்கலான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனை ஆற்றல் வந்து பெரிய அளவில் இருக்கும், கற்பனா சக்தி இருக்கும், படைப்பாற்றல் திறன் இருக்கும், நுண்மான் நுழைவுடன் அறிவு அவங்களுக்குள்ளே பெருகி இருக்கும், அதன் உள்ளுணர்வு அறிவு அவங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கும். தன்னுடைய உடலை வந்து அதுவரைக்கும் ஒரு சுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட உடலை வந்து ரொம்ப இலகுவாக உணரக்கூடிய, உடல்ங்கிற ஒன்று இருப்பதே உணராத ஒரு அளவுக்கு ரொம்ப இலகுவாக உணரக்கூடிய ஒரு தன்மையை அவங்க வந்து அடைவாங்க. இது வந்து உடலியல் ரீதியிலான விஷயம் அப்படிங்கிறது ஒரு விதமான கோணம் அப்படின்னாலும் கூட மனதில் கலங்கங்கள் இருக்காது. நான் யோகா அப்படின்னு சொல்கிறது உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, அதில் வந்து தவம் இருக்குது, அதில் வந்து தட்சோதனை இருக்குது, அதில் வந்து காந்தத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நுட்பங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் முறையாக கடைபிடிக்கிற ஒரு சாதகர் அவர்களுடைய வாழ்வினுடைய எல்லா கோணங்களிலுமே மேம்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவர்களுடைய முகமே பொலிவாக இருக்கும், அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெகவிஷயம் முகவிஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையே மாறியிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ அப்படி ஒரு மாற்றத்தை வந்து அவங்க நிச்சயமாக அடைவாங்க அப்படிங்கிறத உண்மை.
0: வாவ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மனிதர்களுக்கு குறிப்பாக வயதாகும் பொழுது அவங்கக்கிட்ட அந்த நீரிழிவு நோய், அடுத்ததாக உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்க செய்யுது. ஸோ இதுக்கு யோகா ஒரு தீர்வாக இருக்குமா?
1: கண்டிப்பாக. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நோய்களை கணக்கெடுத்து பார்க்கும்போது 4448 நோய்கள் இருக்கிறதாகவும், 4448 மூலிகைகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்ன நோயாக வேணால் இருக்கலாம், இந்த உடலில் ஏற்படக்கூடிய

0: முறைப்படுத்துவதன் மூலமாக இன்னும் சொல்லப்போனால் யோகாவை நம்ம கற்றுக்கிட்டதே விலங்குகள்கிட்ட இருந்து தான், பறவைகள்கிட்ட இருந்து தான், அந்த அசைவுகளாக இருக்கட்டும், அதனுடைய இயக்கங்களாக இருக்கட்டும். ஸோ அதை நம்ம கடைபிடிக்கின்ற போது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் அமைதியை மேம்படுத்திக் கொள்வதற்குமான அந்த வேறுபாடு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும். அவங்க என்ன மருத்துவமனை மருந்துகள், ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லப்போனால் உடலை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உடல் இயக்கம் சார்ந்த விஷயத்தை மாற்றுக்கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு எல்லைக்கு மேலே போகாமல் இருக்கிறனால அவர்களுடைய அந்த உடலியல் உளவியல் சார்ந்த ஒரு அறிவு பற்றாக்குறையினால் அவங்க வந்து நோய்வாய்ப்படுறாங்க அப்படிங்கிறத உண்மை. ஆயுளும் குறைவிடுது அப்படிங்கிறத உண்மை. இது பெரும்பான்மை பிரச்சனை, இதனால் ஏற்படுது.
1: ஓகே, இப்போது ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருக்காரு, என்ன அப்படின்னா, சாய் மனோகர் அப்படிங்கிறவங்க, இப்போ இறைவனை வந்து நம்ம வழிபடுறோம், இதுவும் யோகாவுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
0: அதாவது யோகா அப்படிங்கிற அந்த வார்த்தையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனதை உடலோடு இணைத்தல், இந்த ஆன்மாவை இறைவனோடு இணைத்தல் அப்படிங்கிறதான். இங்கே இறைவன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பின்புலத்தோடு அணுகிறோம். என்ன சொல்லப்போனால் இந்த யோகா அப்படிங்கிறதே வந்து ஒரு தத்துவ தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வந்து நம்ம இந்து மதங்களில் சொல்லக்கூடிய சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது, இன்னும் வந்து பௌத்தம் இருக்குது, சமணம் இருக்குது, இந்த மாதிரி யோகா அப்படிங்கிறது ஒரு தத்துவ தரிசனம். அதில் சில மதங்கள் வந்து இறைவன் உண்டு என்று, இறைவன் இவர் தான் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது, தெளிவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. யோகா அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தன்மாற்ற தத்துவத்தை சொல்லுது. இந்த பேரஞ்சம், இந்த பேரண்டம், இந்த பிரபஞ்சம் வந்து தனக்குத்தானே ஒரு பிரபஞ்ச தன்மாற்றமாக, உயிரின தன்மாற்றமாக மாறியிருக்கு. தன்னைத்தான் உணர்வதற்காக மனித பிறவி எடுத்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ஒரு பேரறிவாக, பேராற்றலாக, வற்றாயிருப்பாக, காலமாக, எல்லாமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை உணர்வதற்கு வந்து யோகா வழிவகுக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆற்றலை இறைவன் என்று, ஆற்றல் களம் என்று யோகா போதிக்கிறது கிடையாது. ஒரு முழுமையான ஒரு தெளிவை, அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு தளத்திலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு அறிவில் ஒரு முழுமை பேற்றை கொடுக்கக்கூடியது வந்து இந்த யோகா. ஸோ இறைவனை பற்றிய ஒரு சரியான பரிமாணத்தை இந்த யோகா கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை.
1: ஓகே, இதே போல் நேயர்களும் வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நேயர்களே, உங்களுக்கும் இன்னும் சில கேள்விகள், அதாவது நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய மா தினேஸ்வரன் அவர்கள்கிட்ட யோகா சார்ந்த ஏதாவது கேள்விகள் கேட்கணும், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் பேர், ஊரோட உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து அனுப்புங்க. இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட வந்து நிறைய பேருக்கு இந்த கழுத்து வலி, முதுகு வலி, இது எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. அது இப்போ அவங்க செய்யக்கூடிய வேலையா இல்லை உணவா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு யோகா எப்படி உதவுது, இதை சரி செய்வதற்கு?
0: கண்டிப்பாக, அதாவது யோகா அப்படிங்கிறது நம்ம 8 அங்கங்களாக நம்ம சொல்லுவோம். முதல்ல வந்து இயமம் நியமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து ஆரம்பித்து நம்முடைய பிராணயாமா, ஆசனம், பிரத்யகாரா, தாரணம், தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு 8 வகையான அங்கங்களாக குறிக்கப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே ஒரு சீரமைப்பு கொடுக்கும். பொதுவாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த அலோபதினு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்துக்கும் இயற்கை மருத்துவத்துக்குமான வேறுபாடுகள் என்னென்னா, அலோபதி மருத்துவம் வந்து மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்கும். ஆனால் இந்த ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் என்னென்னா, மனிதனுடைய வாழ்வியல் முறைகளை சீர்படுத்திட்டு அதோடு மருத்துவத்தையும் இணையாக சேர்க்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது அவர்களுக்கு வந்து முதல்ல அவர்கள் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தவறான செயல்பாடுகள் எல்லாம் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிறது. முதல்ல நம்ம வந்து எப்படி எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும், எப்போ எந்திரிக்கணும், எப்படி வந்து போகம் கொள்ளணும், எல்லாவற்றிற்குமே வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக யோகா இருக்குது. ஏன்னா எல்லாவற்றையும் சார்ந்து தான் இந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உடல் நலம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படிப்பட்ட இந்த யோகாவை பின்பற்றுவதன் மூலமாக இவங்க வந்து ஆரோக்கியத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து முதுகு வலி ஏற்படுது, இயல்பாகவே மகராசனம் செய்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஆசனம், வேதாத்திரியார் மகரிஷியினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசனம் மகராசனம். ரொம்ப எளிமையான ஆசனம், அதை செய்கிற போது அது சீர்மையாகுது. இன்னொன்று, ஒவ்வொருத்தருடைய பணிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு பூட்டிற்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு வந்து யோகாவின் மூலமாக கிடைக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இது நிச்சயமாக இந்த எல்லா விதமான நோய்களுக்குமான ஒரு தீர்வை வந்து யோகாவினால் கொடுக்க முடியும். நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக இறங்குகிற போது நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும்.
1: ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போ வந்து பொறுமை, கோவக்கட்டுப்பாடு, அடுத்ததான் மன அமைதி, இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் யோகா எந்த அளவுக்கு உதவி செய்யுது?
0: அதாவது நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத விட பொதுவாக என்ன மாதிரியான ஒரு நம்ம இதை எப்படி அணுகணும்னா, நம்முடைய மனதை வந்து அடக்க நினைக்கும் போது அது அலையும். இயல்பாகவே வந்து நம்ம எதை தடுக்கிறோமோ அதை நோக்கி தான் மனம் இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான இயல்பு. அது நம் மனதை நம்ம உணர முற்படுகிற போது

0: நம்ம தெளிவை நோக்கி போகிற போது மனம் இயல்பாகவே அடங்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கிட்ட நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம்னு சொன்னால் அது செய்யும். அது ஏன் வந்து அடம் பிடிக்குது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன மாற்று வழின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தையை நம்ம கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் அந்த மனமும், ஒரு மனமும் ஒரு குழந்தை போல தான். இதை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முதல் கட்டமாக அந்த மனதை நிலைநிறுத்தக்கூடிய பயிற்சி, அதை தாரணா பிரத்யேகாரன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை முதல்ல வந்து புறமாக செயல்படக்கூடிய, பொதுவாக நம்முடைய மனம் எப்படியெல்லாம் வந்து செயல்படுதுன்னா வந்து புலன்களின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதாவது நமக்கு ரொம்ப சுவையான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து பொதுவாக எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்பு போகம் சார்ந்த நிலையில் இயங்குறதா இருக்கட்டும், இந்த லௌகீக வாழ்க்கை சார்ந்த நிலையிலே தான் மனம் வந்து இயங்கி இயங்கி பழக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதை முழுக்க தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை, அதில் ஒரு அளவு முறையை வகுத்துக்கிட்டு தன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் தன்னுடைய அமைதிக்கும் ஏற்ப அந்த அதை சீரமைச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் துறவு அப்படிங்கிற வார்த்தையை அழகாக சொல்லுவாங்க. முற்றும் துறந்து வாழ்க்கையே வேண்டான்னு போயிட்டு இருக்கக்கூடிய கமண்டலம் ஏந்தி போகக்கூடியது அந்த துறவு கிடையாது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறவு நிலையை மேற்கொண்டு ஒரு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, எல்லாவற்றிலுமே ஒரு வரையறை ஏற்படுத்தி கொண்டு வாழுகிற போது அது வந்து அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு இது வழிவகுக்குது அப்படிங்கிறது உண்மை.
1: வாவ், சூப்பர் சார், தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் நச்சின 4. இன்று சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103-இல் நாளை காலை 8:50-க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல்.

சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தை முனைவர்மா தினேஸ்வரன் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். பல கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு பொறுமையா ஒரு மனிதனால பதில் சொல்ல முடியும்.

0: வாங்குற மாதிரி நமக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இது போன்ற வேகமான வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே சுத்தமாக செதறி கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு யோகாவால் நம் இது எல்லாவற்றையுமே ஒருமுகப்படுத்த முடியுமா?
1: கண்டிப்பாக. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி புலவர் வெங்கடேஷன் நான் இங்கே பேசுகிறதுக்கு அவர் தான் காரணம், அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து சமூக ஊடகங்கள் இங்கே கலை துவரீதியாக நிறைய வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது பொதுவாக ஆக்கத்துறையாக தான் இருக்கணும், மனிதனுடைய உணர்வு ரீதியிலான ஒரு மேம்பாட்டுக்கு வந்து ஆக்கத்துறையாக இருக்கணும். ஆனால் இது வந்து அழிவை நோக்கியும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. ஒரு நெருப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறது பொறுத்து தான், அதை வந்து சமைக்கவும் பயன்படுத்தலாம், தன்னை எரிக்கவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு அளவு முறையை வரையறுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் யோகாவினுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. பொதுவாக மனதை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வச்சுருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம முதல்ல உடல் ரீதியாக தயார்படுத்துவோம். எப்படின்னா மூச்சு, நம்முடைய மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுதல் எப்பவுமே வந்து மனமும் மூச்சும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. அதனால தான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து அவங்க வச்சுருக்காங்க. இந்த மூச்சை வந்து உள்ளிழுத்தல், நிறுத்தி வைத்தல், வெளியிடுதல், இதில் வந்து ஒரு விகிதாசாரம் இருக்குது. எவ்வளோ நேரம் இழுக்கணும், எவ்வளோ நேரம் நிறுத்தணும், எவ்வளோ நேரம் விடணும் அப்படிங்கிறத அதை முறையாக செய்கிற போது மனம் வந்து இயல்பாக அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்முடைய மனம் இதெல்லாம் வந்து நம்முடைய மனதை ஈர்க்கிறதோ, ஈர்ப்பாற்றல் கொண்டு கவர்ச்சியாக ஈர்க்கிறதோ, அதிலிருந்து இயல்பாகவே விடுபடக்கூடிய ஒரு தெளிவு நம்முடைய மனதுக்கு கிடச்சிருது. ஸோ அது வரைக்கும் தன்னிலை பிறழ்ந்து அதை நோக்கி போன இப்போ அந்த மனம் வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இயற்கை, அது ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, இயல்பாக அது கிடைக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதை வந்து மூச்சு பயிற்சியில் ஆரம்பிக்கும் போது, பிராணாயாமால் ஆரம்பிக்கும் போது, அந்த அப்படியே படிப்படியாக மெல்ல மெல்ல ஒரு உடற்பயிற்சிக்கு போகும்போது, ஏன்னா யோகா அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக அப்படி இப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து காலையில் எழுந்து இயல்பாக நம்ம வந்து பல் துளக்கிட்டு குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க, வித்தியாசமான பல்வேறு பயிற்சிகளை செய்ய ஜிம்முக்கெல்லாம் கூட போகிறாங்க. ஆனால் பெரிய செலவே இல்லாமல் பெரிய அளவிலான ரொம்பவே மெனக்கெடாமல் இயல்பாக உடலை வந்து ஆரோக்கியமாக, உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு யோகா பெரிய அளவில் பயன்படும். ஒரு சுக அனுபவமாகவே ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த யோகா அப்படிங்கிறது வந்து பயன்படும். நிச்சயமாக இதுக்கு வந்து இது தீர்வு தான்.
0: நிச்சயமாக. ஒரு நேயர் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு அவருக்கு சியாட்டிக்கா வலி, அப்புறமா தண்டு வடப்பு இதுக்கம், அதாவது டிஸ்க் பல்ஜ் போன்ற பிரச்சனைலாம் இருக்குது. இந்த வழியிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம், யோகா மூலமாக இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிருபாஷ் கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருக்காங்க.
1: அதாவது யோகா அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியிலான நோய்களுக்கு தீர்வை தரும் அப்படின்னாலும் கூட ஆசனங்கள் மூலமாகவே எல்லாவற்றிற்கும் தீர்வை நம்ம நோக்கி போகக்கூடாது. ஏன்னா மருத்துவருடைய ஆலோசனை நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா சில உடல் இயக்கங்கள் வந்து ஏற்கனவே உடல் உறுப்புகள் பழுதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை மேலும் பிரச்சனைக்கு ஏற்படுத்திக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும். இதுக்கு வந்து படிநிலைகள் அப்படின்ட்டு இருக்குது. நேரடியாக அந்த பயிற்சிகளுக்குள்ளே இறங்காமல் இப்போ நம்ம வந்து யோகா அப்படிங்கிற தலைகீழ் அணிக்கிறது, உடம்பு அப்படியே வளைக்கிறது, இது மட்டுமே யோகா கிடையாது. அடிப்படையில் அதாவது எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பதே யோகம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொல்கிற கவுனிங்க, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பதே யோகம். எப்போவுமே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை 100% குணப்படுத்த முடியும்னு முழு நம்பிக்கை நம்ம மனசில் வேணும். அந்த ஒரு விதையை விதைக்கிறது யோகா. அது எப்படி குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான வழிகளையும் படிப்படியாக காமிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அமைதியாக கூறுங்க, எந்த விதமான மனசலனும் இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமாக மனதை ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அதற்கான வழிகள் இயற்கையாகவே உங்களுக்கு பிறக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஆசனங்கள் மூலமாக தான் கிடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதற்கான வழி வகைகளை வந்து இந்த பிரபஞ்சம் அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் மூலமாகவோ, பொருள் மூலமாகவோ, இயக்கத்தின் மூலமாகவோ அதை ஏற்படுத்தி அதை குணப்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் உங்களுக்கு வந்து பாதை முழுக்க வந்து பயணத்தின் தொடக்கத்திலே தெரியணும் அவசியம் இல்லை, நீங்கள் போக போக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட யோக பாதை இதில் வந்து வழிவகுக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த நோய்க்கு அந்த நோய்க்குன்னு இல்லை, எல்லா நோய்களுக்கும். நான் தான் சொல்கிறேனே, உடலியல் நோய்க்கு மட்டும் இல்லை, உளவியல் நோய்க்கு மட்டும் இல்லை, ஆன்மவியல் களங்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இது இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை.
0: இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தேவராயபுரம் பகுதியிலேருந்து சுகம் ராஜா, யோகா செய்வதற்கான நேரம் காலையா இல்லை மாலையா, எந்த வயதுலேருந்து யோகா செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: இந்த நேரம் அப்படிங்கிறது பொதுவாக காலை நேரம் தான், அதாவது சூரியோதய நேரத்தில் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் வேறுபட்டிருக்கு. ஏன்னா சிலரெல்லாம் இரவு முழுக்க வேலை செய்கிறாங்க, காலையில் வந்து அதை செய்ய முடியாது. அவரவர் வாழ்க்கை முறைக்கேற்ற மாதிரி நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கிக்கிறோம். ஆனால் அந்த நேரம் ஒதுக்கியிருக்கிறதுல எந்த விதமான சமாதானத்தை ஏற்படுத்திக்கக்கூடாது. நீங்கள் வந்து 10 நிமிஷமாக இருக்கலாம், 20

0: நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், அதில் வந்து வேறு வேலைகள் இருக்கிறதாவோ அல்லது வேறு அதை விட ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கிறதாவோ நீங்கள் அதை அலட்சியப்படுத்துறது தான் இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் செய்கிறீங்க அப்படின்னாலும் கூட அதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களா அப்படிங்கிறதா முக்கியம். அது எந்த நேரமாக வேணால் இருக்கலாம். என்ன ஒரு கட்டுப்பாடு விதிமுறை அப்படின்னா, நீங்கள் யோகா செய்யும்போது உங்களுடைய அந்த உணவு சாப்பிட்ருக்கக்கூடாது, வெறுமையோடு இருக்கணும் அப்படிங்க. அதனால தான் காலை நேரம் உகந்தது அப்படின்னு சொல்கிறோம். மாலை நேரம் ஏன் வந்து பொருந்தது இல்லைன்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து களைப்பாக இருக்கும். அதனால் இந்த யோகா செய்யணுங்கிற ஒரு மனநிலையோ உடல்நிலையோ இருக்காது. அப்படிங்கிறனால காலையில் தேர்ந்தெடுத்துக்கிற நல்லது. அப்படி முடியாதவங்க மாலையில் பொருத்தமாக இருக்குன்னா தேர்ந்தெடுத்துக்கலாம். யோகா இன்னொரு விஷயம், யோகாவுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது இல்லை. நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த மனதை இந்த பிரம்மத்தோடு பொருத்தி கொள்வதற்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. இந்த என்ன சொல்கிறதுன்னா, இந்த உலகியல் பொருட்களோடு மட்டுமே நம்ம தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்த இறைநிலையோடு, இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த அணுவோடு, இந்த அண்டத்தோடு நம்ம வந்து கலப்பதற்கு, காதலிப்பதற்கு எதுங்க நேரங்க? இந்த இயற்கையை, இந்த பறவைகளை, இந்த மேகங்களை, இந்த நதியை, அதுபோல் தான் இந்த யோகாவும். ஸோ அதனோடு தொடர்பு கொள்வதற்கான இயற்கையாக உங்களுடைய மனம் சொல்லுதா, அதுவே உகந்த நேரம்தான், செயல்படுத்துங்க.
1: ஓகே. ஸோ அடுத்ததாக, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குமே என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான பதில் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு டெய்லியுமே எந்த மாதிரியான யோகா பயிற்சிகளை வந்துட்டு செய்யலாம் எளிமையான முறையில்?
0: அதாவது இப்போ ஒரு விஷயத்தை, அது ஆட்டோமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், நம்ம எல்லோரும் பெரும்பாலும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ரொம்ப எளிமையாக்கிக்கணும், அது கவர்ச்சிகரமானதாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான். முதல்ல யோகாவை எளிமையான யோகா அப்படிங்கிற நிலையை தான் அதை அணுகணும். தனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய தன்னால் முடிஞ்ச விஷயங்களை தான் வந்து அணுகணும் அப்படிங்கிறதான் உண்மை. அதில் எளிமை உடற்பயிற்சின்னு சொல்லக்கூடிய வேதாத்திரி மகிழ்ச்சியினுடைய யோகா பயிற்சிகள் இருக்குது. இது என்னுடைய குருநாதர் எனக்கு கற்பித்தது. அதுபோல் இது யோகா துறையில் வந்து பல்வேறு குருநாதர்கள் இருக்காங்க. அவங்க கற்பிக்கக்கூடிய அந்த எளிமையான உடற்பயிற்சிகள், நம்ம அதாவது அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய உடல்நிலைக்கும் தகுதிக்கும் ஏற்ப எந்த பயிற்சி வந்து இயற்கையாக பொருந்தி போகுதோ. இப்போ எல்லாருக்கும் ஒரே தீர்வு பொருந்துறது கிடையாது. பொருந்தக்கூடிய அந்த பயிற்சிகளை வந்து தொடர்ச்சியாக படிப்படியாக செஞ்சுக்கிட்டே வரலாம். இதில் வந்து படிநிலைகளை ஏற்படுத்திக்கலாம். நேரடியாக ஒரு கடினமான பயிற்சிகளை செய்யக்கூடாது, படிப்படியாக படிப்படியாக அதை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை.
1: சூப்பர், ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கீங்க சார். தொடர்ந்து பேசலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சித்திர சவானம் நச்சுன்னு 4 பாயிண்ட்.

0: முனைவர் மா தினேஸ்வரன் அவர்கள் கூட நம்ம நேரலையில பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய க்வெஸ்சன்ஸ் அடடா இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு, நேயர்களுமே கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்த யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம் என்ன?
1: கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மாண்புமிகு மனைவி மிருணாளினி அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்கிறதுக்கு அவங்க முக்கியமான காரணம். இப்போ என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் யோகா ஏற்படுத்தின மாற்றம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய 17 வயசில் எனக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு 37, கடந்த 20 ஆண்டுகாலமாக இந்த யோகா பயிற்சியில் இருக்கேன். வேதாத்ரி மகரிஷி அவர் தான் என்னுடைய குருநாதர், மூல முதல் குருநாதர் அப்படிங்கிறவர். அவருடைய அறிமுகம் கிடைச்ச பிறகு நான் முதல்ல எனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னென்னா வந்து உணவு மாற்றம் தான். அதாவது அசைவமாக இருந்தேன்னா சைவமாக மாறினேன் அப்படிங்கிறதான். அதில் மனம் ரொம்ப அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிது. ஆத்ம ரீதியான ஒரு அமைதின்னு சொல்லுவோம், அது எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. படிப்படியாக உடற்பயிற்சிகளை ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படி அப்படியே உள்ளே போக போக போக போக வாழ்க்கை குறித்த அனுமானம், வாழ்க்கை குறித்த அந்த பார்வையும் எனக்கு மாறிடுச்சு. எனக்கும் வந்து இப்போது ஒரு ஆழ்ந்த அசைக்கவே முடியாத ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம், நோய் வந்து நமக்கு வந்துடாது, நமக்கு வந்து மரணம் ஏற்பட்டுறாது, நான் சொல்கிறது வந்து இயற்கையாக எந்த ஏற்பட்டுறாது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள்ளே வேரூன்றி இருக்கிறதுக்கு இந்த யோகா காரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பான்னு சொல்லியிருப்பார் அகத்தியர். நம்ம தர்மத்தின் வழியிலேயே போகின்ற போது நமக்கு அச்சம் தேவையெல்லாம் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு அமைதியை கொடுத்தது யோகா அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து விஜயன் அவர் தான் என்னுடைய முதல்ல எனக்கு யோகா அறிமுகப்படுத்தினவர். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அவர் மூலமாக தான் எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் படிப்படியாக எனக்கு வந்து சகல துறைகள்லேயும் மேம்பட்டுருக்கிறதுக்கு இந்த யோகா அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் கை கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதில் குறிப்பாக காயக்கல்பங்கிற ஒரு பயிற்சி, வேதாத்ரி மகரிஷியின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பயிற்சி. அது வந்து என்னென்னா, ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார், அனைத்தும் கற்றும் காயக்கல்பம் எனும் கலை கற்காவிடில் கற்றதெல்லாம் மண் புக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டாலும் கூட காயக்கல்பங்கிற கலையை கற்றுக்கல அப்படின்னா மற்ற கலைகள்லாம் வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு கலையை வந்து வேதாத்ரி மகரிஷியின் மூலமாக எனக்கு கிடச்சிது. அதை வந்து வாய்ப்பு இருக்கும்போது மற்றவர்களுக்கு போதிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி இந்த நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், வேதாத்ரி மகரிஷி அவர்களை நாடி அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கற்றுக்கங்க. அது விந்துநாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி. ஆயுளை நீட்டிக்கவும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும், வயோதிகத்தை தள்ளிப்போடவும், மரணமில்லா பெருவாழ்வு கூட சித்தியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு கலையை வந்து கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அதான் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம்.
0: அப்பா ரொம்ப அருமையாக சொல்லிட்டுருக்கீங்க சார். இப்போ வந்து யோகா வந்து இதனுடைய யோகான்னு இவ்வளோ தூரம் நம்ம இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறமா இது தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்க வரைக்கும் சொன்னீங்க. இதனுடைய இறுதியான நோக்கம் தான் என்ன? உடல் நலத்தை சீராக்குறது மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டி அதுக்கு ஏதாவது ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு பயணமா?
1: அதாவது மனிதன் வந்து அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வாதாரங்கள் இதெல்லாம் தாண்டி, இது வந்து விலங்கினங்களுக்கும் கூட தேவைப்படுதான், இதெல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி மனிதனுடைய ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது இயற்கை தன்னைத்தானே முழுமையாக அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அறிவு. அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறது வந்து இப்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையில் வந்து அதை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கிட்ட இல்லை, பெரும்பாலானோருக்கு இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. அந்த ஆறாவது அறிவினுடைய உச்சங்கிறது ஞானம்.

0: அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து ஏதோ தகவல்களை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய அந்த இணைய வழியிலையோ அல்லது புத்தகத்தின் வழியாக பறிக்கக்கூடிய பறக்கக்கூடிய அந்த தகவல் அந்த அறிவு, அதை தாண்டி உள்ளுணர்வு கல்வியாக, நுண்மான் நுழைபுலன் அறிவாக, முற்றறிவாக, இப்படி வந்து பலதரப்பட்ட நிலையில் வந்து பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் உயிரின தன்மாற்றத்தையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரறிவு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அறிவுக்கெல்லாம் அறிவின் பேர் வச்சுட்டதுனால அதை தாண்டி அறிவை அறியக்கூடிய அறிவு பேரறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த அறிவை, அது எதுக்கு அப்படிப்பட்ட அறிவை அறிவதனால் என்ன பயன் அப்படின்னா, அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை உணர்கிற போது இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். பேதித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து நம்ம விடுபட்டுருவோம். அங்கே போர் இருக்காது, அங்கே வந்து பிணக்கு இருக்காது, அங்கே வந்து பிரச்சனை இருக்காது, அமைதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அன்பு அடிப்படையாக அந்த யோகாவினுடைய அந்த அது கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் வந்து அன்பு அப்படிங்கிறதான். அன்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ உயிர்கள் மேலே ஒரு தாய் குழந்தையின் மீது வச்சுருக்கக்கூடியது, அதையெல்லாம் அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதான் அன்பு. அதாவது எல்லை இல்லாதது, அது வந்து உடைமை உணர்வு அற்றது, கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டுமே குறைவில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனோநிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதான் உண்மை. அது வந்து ஒரு இன்ப ஊற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இது யோகாவினுடைய அதிகபட்சம். அதுக்கு முன்னாடி இந்த உடலை சரிப்படுத்திக்கிறது, மனதை சரிப்படுத்திக்கிறதுலாம் அந்த பயணத்திற்கான, அந்த இலக்கை அடைவதற்கான பயண ஏற்பாடுகள் தானே ஒழிய, ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தானே ஒழிய, இந்த உடல் இந்த ஆன்மாவை தாங்கி நிற்பதற்குரிய ஒரு கருவி மட்டும்தான். அதனால் அந்த கருவியை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், சரியாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் யோகாவினுடைய அடிப்படை. அதனுடைய இலக்கு அப்படிங்கிறத வேறு, அது வேறு லெவலுங்க.
1: இப்போ யோகாவினுடைய நன்மைகளை இப்போ இருக்கக்கூடிய அறிவியலோட கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாக. அறிவியல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அறிவியல் அந்த துறை வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து நிரூபணம் தேவைப்படும், கருவிகள் தேவைப்படும், சில கணக்கீடுகள் தேவைப்படும். ஆனால் யோகா அப்படிங்கிறது இந்த கருவிகளை தாண்டி கணக்கீடுகளை தாண்டி நிற்கக்கூடியதாக பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு அணுவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ரூதர்ஃபிராய்டு அணுப்பிளவு கொள்கை அணு சார்ந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அணுவிற்குள்ளுமாக இன்னும் நுண்ணணு அப்படின்னு சொல்லக்கூடியது ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் தாண்டி காந்தம், மேக்னெட், பயோ மேக்னெட், யூனிவர்சல் மேக்னெட்னு சொல்லக்கூடிய அதையும் தாண்டி போகக்கூடிய, அதையும் தாண்டி இறைநிலைன்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை உணர்வது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த யோகாவினுடைய வேலை. அறிவியல் ஒரு எல்லைக்குட்பட்டு தான் நிற்குது, இது வரைக்குமே அதை தாண்டி அறிவியலால் பயணிக்க முடியலை. நம்ம என்னதான் பிரம்மிச்சாலும் கூட அது பிரம்மிப்பு அப்படிங்கிறது அறிவின் குறைபாடுன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஒன்று பார்த்து பிரம்மிச்சனால அந்த அளவுக்கு நமக்கு அறிவியலான அர்த்தம். அந்த அறிவை தாண்டி பேரறிவிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு ஒரு வழியை, ஒரு போக்கை வந்து இந்த யோகா வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அறிவியல் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பேரறிவியல் தான் யோகா. நம்முடைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் எல்லோருமே யோகிகள் தான். பதஞ்சலி முனிவர் தான் யோகத்தின் நம்ம தந்தைன்னு சொல்லுவோம், தமிழ் யோகத்தினுடைய தந்தை திருமூலன்னு சொல்லுவோம். அது அப்படி இல்லைங்க, யோகிகள் மகான்கள் எல்லோருமே யோகாவில் வந்து மேம்பட்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஒவ்வொன்றும் தனித்துவமான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை.
1: ஓகே, இப்போது யோகாவை பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இறுதியாக உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது வரைக்கும் யோகாவே நான் வந்து தொடங்கலை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நபருக்காக ஒரு நிமிஷத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க?
0: உயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மூச்சு விடுறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம தூங்குகிறோம், இது வாழ்க்கை இல்லை. உயிர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்வினுடைய நோக்கம், நம்ம எடுத்த பிறவியினுடைய நோக்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மனதில் நம்ம நிம்மதியை தேடி போயிட்டுருக்கோம், மகிழ்ச்சியை தேடி போயிட்டுருக்கோம். அது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இடம் அந்த தொடக்க புள்ளி யோகாவாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு ரெண்டு தெரிவுகள் இருக்கும். நம்ம வந்து ஏனோ தானோ வாழ்கிறது, வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வது. இது ஒரு குறள், திருக்குறள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னா அதற்குரிய ஒரு கருவியாக வந்து தமம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எண்ணிய எண்ணியாங்கு இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன் ஒரு குரல் இருக்கிற மாதிரி, தவத்தை பின்பற்றுகிற போது அவர்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து சாதாரண மனிதர்களால் சாத்தியமான சாத்தியம். அதில் ஒன்றே ஒன்று, நம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர் உழைப்பு இருக்கும்போது நிச்சயமாக அதை அடைய முடியும். இதுதான் அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி.
1: அருமை சார், ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தீங்க. இறுதியாக நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: நிச்சயமாக, அதாவது யோகக்கலையை நம்ம வந்து மேலோட்டமான ஒரு நிலையில் அணுகாமல் படிப்படியாக அதை வந்து ஒரு ஆர்வத்தோடு நம்ம கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை சீரமைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது, பொதுவாக உணவை, உறக்கத்தை, உடல் உறவை, மன ரீதியிலான விஷயங்களை எல்லாவற்றையுமே சீரமைச்சிக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு யோகா வந்து கை கொடுக்கும். குறிப்பாக வந்து ஆன்மீக ரீதியிலான ஒரு ஒரு குருநாதர், அதாவது தனக்கு வந்து வழிகாட்டி அப்படின்னு என்னதான் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேணுங்கிற மாதிரி தனக்கு வந்து தன்னுடைய ஆன்ம ரீதியிலான ஒரு கலப்பு, ஒரு மகான்களுடைய கலப்பு இருக்கின்ற போது அந்த யோகாவை எளிதாக நம்ம அடைய முடியும், அந்த கடல் கரையை அடைய முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படிப்பட்ட

0: ஒரு குருநாதரை நாடி ஒரு முறையான ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் சகல துறைகளில், நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், யோகா அப்படிங்கிறது வெறுமனே ஆன்மீகம் மட்டும் கிடையாது, அது வந்து குடும்ப வாழ்வியல் சார்ந்த விஷயத்துக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கும். அமைதியாக மகிழ்ச்சியாக நடத்துறதுக்கு, கருவிழி திருவுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த யோகா அப்படிங்கிறது, அதான் இந்த யோகாவில் இல்லாத இல்லைன்னு சொல்லலாம், எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த யோகாவை உணர்ந்து தெளிந்து பின்பற்றுங்கள். அதற்கு வந்து இறைவன் குருநாதர் பரிபூர்ணமாக அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி நேயர்களே, எல்லாருக்கும் நன்றி. இந்த நிர்வாகம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிர்வாகத்துக்கு, பத்மினி மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க இதுவரை கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணீங்க இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். சின்ன 4 இன்று சர்வதேச யோகா வார கொண்டாட்டத்தையொட்டி முனைவர் மா தினேஷ் வரன் அவர்கள் கூட இவ்வளவு நேரம் பேசி அவங்க கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுக்கிட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் RJ பத்மினி. நன்றி நேயர்களே.

மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:01 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை.

நேரம் மாலை 6:17. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியது.

கேட்ட பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட்டோம் திரையில் பக்தி இசை. இனி வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 தினசரி கண்ணோட்டம் ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து 2026, 7:32 கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். நாளை வெள்ளிக்கிழமை 19/6/2026 காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகாம்பாள் அவர்கள். காலை 7:30 சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரபன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி கேட்கலாம். ஐந்திரண்டுக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம். 7:32 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் மயில்மாக் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. நாளைய நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா ஹை.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள்

0: டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷனோட டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு

0: உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
2: அடுத்த அறிவிப்பு.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41:24 நொடி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அற்புதமான 70களின் பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதோ.

அவமானம் ஒரே பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கே ஜி ஏசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். நேர்களை நாளை பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க. நிறம் மாலை 6:47, சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூரை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், சேலம்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. பாலக்காட்டை பொறுத்தளவில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அங்கங்க மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊட்டியில் அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு.

நம்மளுடைய கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஒப்பனுக்கார வீதிங்க, அப்புறம் ராஜவீதி, குட்ஷெட்ல இருக்கக்கூடிய அந்த ரவுண்டானாலையும் எக்கச்சக்கமான டிராபிக் இருக்கு. தொடர்ந்து பாக்குறப்போ அவிநாசி உப்பிலிபாளையம் சிக்னல்லையும் இருக்கு. டாக்டர் நஞ்சப்பா ரோடு அங்கேயும் பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் டிராபிக் அதிகமாவே இருக்கு. தொடர்ந்து பார்கேட் ரோடு, நம்ம ராமநாதபுரத்துல அதாவது ராமநாதபுரம் திருச்சி ரோடு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஃபுல்லாவே கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு. சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டயும் டிராபிக்கா இருக்கு. ஒண்டிப்புதூர் இந்த மாதிரி ஏரியா, டவுன் ஹால் இந்த மாதிரி ஏரியாலையும் கொஞ்சம் டிராபிக் அதிகமாவே இருக்கு. ஸோ டிராவல் பண்றப்போ நிச்சயமா மறக்காம டூ வீலரா இருந்துச்சு அப்படின்னா ஹெல்மெட் போடுறதுக்கு மறக்காதீங்க, ஃபோர் வீலரா இருந்துச்சு அப்படின்னா சீட் பெல்ட் போடுறதுக்கு மறக்காதீங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வாங்க.

அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில கேட்ட பாடல் மாலை சூடவா திரைப்படத்திலிருந்து. விஜயபாஸ்கர் இசையில கே ஜே ஏசுதாஸ் பாடியது, பாடல் ஆசிரியர் வாலி. இப்போ

1970களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து அற்புதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் பொன் மாலை பொழுது. கேட்ட பாடல் நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில பி ஜெயச்சந்திரன், டி எல் மகாராஜன், கல்யாணி மேனன், பி எஸ் சசிரேகா பாடியது. பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.

கேட்ட அந்த பாடல் ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் ஒருவனுக்கு ஒருத்தி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை வி குமார். நேயர்கள், இதற்கு முன்பு ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீங்க. பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எம் அசோக் ஆகியோர் பாடியது. இசை கங்கையமரன், பாடலாசிரியர் வாலி. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:07 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற

0: பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்புத்துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் மட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாதன் தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாதன் தாஸ் 1886 ஜூன் 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 முறை சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான ஜூன் 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சாறு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன

0: தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளிலிருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்சமாக 14,989 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலை 11,599 ரூபாய். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,236 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,516 ரூபாய். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனி விரலி அதிகபட்ச விலை 15,000

₹17, குறைந்தபட்ச விலை 10,555. தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,456, குறைந்தபட்ச விலை 9,968. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனி விரலி அதிகபட்ச விலை 14,675, குறைந்தபட்ச விலை 12,069. தனிக்கிழங்கு 13,419, குறைந்தபட்ச விலை 10,810. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனி விரலி அதிகபட்ச விலை 13,707, குறைந்தபட்ச விலை 12,669. தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 13,609, குறைந்தபட்ச விலை 12,688 விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த

எம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்ககம் தேன் மதிப்பு கூட்டல் பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒரு நாள் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய், குள்கந்து, கிரானோலா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப் பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், FSSAI மற்றும் தரச்சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல்கள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்து பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். தேதி 25/6/2026. கைபேசி எண் 741-840-3345 மற்றும் ஒரு எண் 9487712210. சான்றிதழ்கள் மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம்.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கங்க. எனது பேர் வந்துங்க வரதராஜ் பாஸ்கரன். நான் உதவி பேராசிரியர் பூச்சியல் துறையில் இருக்கேனுங்க. இப்போ பட்டுப்புழுவியல் துறை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறேனுங்க. இன்றைக்கி நாம் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரும்பு பயிரின் தாக்கும் பூச்சிகளும் அதன் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளையும் பற்றி பார்க்க போகிறேங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க, கரும்பு பயிர் வந்துங்க பல வருஷமாக நம்ம பயிர் பண்ணிகிட்ருக்கோங்க. தொன்று தொட்டு சங்ககால இலக்கியங்கள்லேருந்து இந்த காலத்து வரைக்கும் கரும்பு பயிர் நம்ம பயிர் பண்ணிட்டு வரோம். கரெக்டு தானுங்க. கரும்பு பயிர் வந்து நடவு செய்கிறது வந்து மார்கழி முதல்ல வைகாசி மாதம் வரை, அதாவதுங்க டிசம்பர் மாதம் முதல் இருந்துங்க மே மாதம் கடைசி வரைக்கும் கரும்பாக நம்ம நடவு பண்ணுவோங்க, கரணப்பயிராக. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்குங்க. இது வந்து கரும்பு முளைச்சி வர்றதுக்கு உகந்த சூழ்நிலையை கொடுக்குதுங்க. கரும்பு முளைச்சி வருதுங்களா, கரும்பில் சக்கரை கட்டுறதுக்கு வந்து குளிர்காலம் ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம டிசம்பர்லேருந்து மே மாதம் வரைக்கும் நட்டோம்னா தான் இந்த குளிர்காலத்தில் சக்கரையானது கரும்பில் தங்குங்க. தங்கி அது பதனிடப்பட்ட, அதாவது படிகமாக்கப்பட்ட சர்க்கரையாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சர்க்கரை வந்து தூள் சர்க்கரையாக மாறிடுங்க. இது முக்கியமாக நம்மள மாதிரி இருக்கிற வெப்ப மண்டலத்தில் வந்து வெகுவாக பயனுள்ளதாக இருக்குதுங்க. சரிங்க, இப்போ கரும்பு பயிரில் வந்துங்க 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்குதுங்க. அதனுடைய சேதாரமும் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 10 பூச்சிங்க, அதாவது கரும்பு மகசூலை அதிகமாக பாதித்து அது வந்து கட்டுப்படுத்தலைன்னா நமக்கு வந்து காசு வராத அளவுக்கு கொண்டு போயிருங்க. அந்த மாதிரி பூச்சிகள் என்னென்னு பார்ப்பாங்களா. அந்த முக்கியமான பயிர்களை தாக்கும் பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா துளைப்பான்கள், சாறு உணிஞ்சும் பூச்சிகள், மண்ணில் இருந்துக்கிட்டு பயிரை தாக்கும் பூச்சிகள் அப்படின்னு மூணு வகையாக நம்ம தமிழகத்தில் பரவலாக இந்த பூச்சிகளால் தான் அதிக தொல்லை வருதுங்க. இந்த பூச்சிகளில் முதல்ல கரும்பை நட்டோன்னே பார்த்தீங்கன்னா இளங்குருத்து புழு வந்துடுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் 3 மாதம் நம்ம மூச்சு விட்றது முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடைக்கணு புழு வந்துடுங்க. இது ஒரு 4-5 மாதம் இருக்குங்க. 5-3-8 மாதம் முடியுதுங்களா, 9வது மாதத்துலேருந்து நுனி குருத்து புழு வந்துடுங்க. இது எல்லாமே துளைப்பானுங்க. இதை தவிர மண்ணில் இருந்துக்கிட்டு நம்ம கரையாம் வேறு பூச்சி இதெல்லாம் வந்து கரும்பை வந்து வெகுவாக தாக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சிற பூச்சியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையி, செதில் பூச்சி, மாவு பூச்சி, பயிரில்லா, இலை தத்து பூச்சி அப்படின்னு நிறையா பூச்சிங்க இங்கேயும் அங்கேயும் ஒரு ஒரு இடங்களில் ஒரு ஒரு மாவட்டங்களில் ஒரு ஒரு கரும்பு பயிரிடும் பகுதிகளில் அதிகமாகவும் சில இடங்களில் ரொம்ப குறைச்சலாகவும் இருக்குங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்னென்ன யுத்திகளை கையாளலாம், அந்த பூச்சிகளை பற்றி விரிவாக இப்போ பார்த்துட்டுங்க. அதனுடைய சேதார முறைகள், அது சேதாரம் எப்படி செய்யுது, அதை நாம் எப்படி கணக்கிடுறது, அதனுடைய மேலாண்மை முறைகளை எல்லாமே வரிசையாக பார்க்கலாங்க. முதல்ல கரும்பு இளம் குருத்து புழு, இந்த பேர்லேயே இருக்குதுங்க இளங்குருத்து புழுன்னு. அப்போ நடவு நட்ட 1 மாதம் 30வது நாளில் கரும்பு முளை விட்டு வந்துருங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் வந்திருக்குங்க. இந்த 15 சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த பூச்சி தாக்குதல் கரெக்டாக அந்த மண்ணுக்கும் அந்த தண்டுக்கும் இடையில கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இது சின்ன தொலையை போட்டுருங்க. தொலையை போட்டு இந்த புழுவானது வந்து உள்ளுக்குள்ளே போயிருங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி 1வது மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும் இருக்கிற பயிரை தாக்கக்கூடியதுங்க. இது நடவு பயிரில் பெருவாரியான சேதத்தை ஏற்படுத்துங்க. ஏறக்குறைய 100லேருந்து 110 நாள் வரைக்குமே இதனுடைய தாக்குதலை நம்ம பார்க்கலாங்க. கோடை காலங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரைக்கும், மே ஜூன் மழை வரலைன்னாங்க, இந்த மாதங்களில் இதனுடைய தாக்குதல்

மிக அதிகமாக இருக்குங்க. குருத்து புழு தாக்கும்போது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தண்டை இது தொலைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போயிருங்க. இந்த புழுவானது புழு போனதுக்கப்புறம் மெதுவாக அந்த குருத்தில் இருக்கிற ஊனை பூரா சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா அந்த மேலே போகிற சத்து பூரா எல்லாமே நின்று போயிருங்க. இப்போ குருத்துக்கு போகிற சத்து பூரா நின்று போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, குருத்து எப்படிங்க வளரும்? குருத்தோட நிறம் மாறிங்க, வெண் குருத்தாக மாறிடுங்க, வெள்ளை கலரில் குருத்து மாறி போயிருங்க. இதை வந்துங்க அதாவது அந்த தண்டு பகுதியில் தொலைச்சிருக்குதுங்களா, மேலே குருத்து வெள்ளையாக போச்சா, இப்போ இந்த குருத்தை கையில் பிடிச்சி மேலே இழுத்திங்கன்னா கையோடு வந்துடுங்க. வர்றது மட்டும் இல்லைங்க, அந்த துளைத்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நச நசன அழுகுன வாடை அடிக்குங்க. இது வந்து இளங்குருத்து புழுவோட முக்கியமான ஒரு சேதார அறிகுறிங்க. கரும்பு பயிரில் நெட்டாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை கலரில் குருத்து இருந்ததுன்னா, ஓ நம்ம வயலில் இளங்குருத்து புழு உளுந்துருச்சு, இதை கட்டுப்படுத்தணும்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த பூச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிறிய கப்பி நிற முன்னிறக்கையில் கொண்டுங்க, வெள்ளையான பின்னிறக்கையில் வச்சு சின்ன பூச்சி தானுங்க, பெருசாக இல்லைங்க, ஒரு 3-4 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குங்க, சின்னது பூச்சி தான். இந்த தாய்ப்பூச்சி வந்து என்ன பண்ணும்னா 3-5 வருஷம் முட்டைகளை கரும்பு தோகை இருக்கு இல்லைங்களா, தோகைக்கு அடியில் அப்படியே கூட்டம் கூட்டமாக இட்டுருங்க. இப்போ ஒரு முட்டைக்குவியிலையும் 8-10 முட்டை இருக்குங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 முட்டை இட்டுருங்க இந்த தாய்ப்பூச்சியானது. அது முட்டை பொறிச்சு பார்த்திங்கன்னா இளம் புழு மெதுவாக வெளியே வருங்க. இந்த வர்றது வந்துங்க வாயில் இருக்க உமிழ் நீரை வச்சுக்கிட்டு அந்த இலையிலேருந்து கீழே தொங்கிங்க. கரெக்டாக அந்த தண்டு பகுதிக்கு வந்தோடனே இல்லை நிலத்தில் உளுந்து தண்டு பகுதிக்கு போய் மெதுவாக அந்த தண்டை துளைத்து உள்ளுக்குள்ளே போயிருங்க. இந்த தண்டை துளைத்து அது உள்ளுக்குள்ளே போகிறதுனால அந்த தண்டில் இருக்கிற ஊனெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா நுனி பழுப்பாயிருங்க. ஃபஸ்ட்டு பழுத்து மெதுவாக காஞ்சி வெள்ளையாக மாறி வெண்குருத்தா ஆயிருங்க. ஒரு ஒரு குருத்துலேயும் ஒரே ஒரு புழு தாங்க இருக்கும். இந்த புழு வந்து சுமார் 4 வாரங்களில் முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருங்க. கூட்டு புழுவும் அந்த உள்ளுக்குள்ளேயாக தான் இருக்குங்க, வெளியெல்லாம் வராதுங்க. இது வந்து புழு பார்த்திங்கன்னா பழுப்பு நிற தலையில் இது வச்சுக்கிட்டு உடம்பில் வந்து வெண் பழுப்பு கோடுகளோட சின்ன புழு தாங்க இது. இது 10 நாள் கழித்து கூட்டு புழுவாகி அந்த பூச்சியாக வெளியே வருங்க. ஆக மொத்தம் 1 மாதம் 10 நாளுக்குள்ளே இது அந்த பூச்சியாக தாய்ப்பூச்சியாக வெளியே வந்துடுங்க. இப்போ இந்த புழுவை இந்த தாய்ப்பூச்சியை எப்படி இளங்குருத்து புழுவை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மேலாண்மை முறையை இதுக்கு பார்க்கலாங்க. பருவத்தே பயிர் செய் அப்படிங்கிற பழமொழிக்கு வரும் மாதிரி பட்டம் பார்த்து நடவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப மொழிக்கேற்பவும் நாம் கரும்பு பயிரை கரெக்டான சமயத்தில் முன்பட்டத்தில் நட்டோம்னா இதோட தாக்குதல் வந்து வெகுவாகவே குறைஞ்சிருங்க. ஃபஸ்ட் திங். ரெண்டாவதுங்க, எதிர்ப்பு திறன் உள்ள ரகங்களை பயிரிடணுங்க. அடுத்தது நம்ம வயலுக்கு போகிறோங்க, வயல் சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச வெண்குருத்துக்களை நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்க்குறோங்க கரும்பு காட்டில். அதை முதல்ல கரும்புலேருந்து எடுத்துடணுங்க. வெண்குருத்துக்களை எடுத்துட்டு சின்னதாக ஒரு கம்பி, இந்த கட்டு கம்பி மாதிரி இருக்கிற கம்பி எடுத்து அந்த ஓட்டையில் விட்டிங்கன்னா அதில் புழு உள்ளுக்குள்ளே இருக்குங்க. அந்த புழுவை குத்தி அழிச்சிடணுங்க. வயலில் வந்து இப்போ வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காதுங்க, ஈரம் இருக்காது. அந்த ஈரம் இருக்காமல் இருக்கிறது தான் இந்த புழுவுக்கு உகந்த சூழ்நிலையை கொடுக்குதுங்க. அப்படி இல்லாமல் வயலில் எப்பவும் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா இது புழுவோட தாக்குதல் வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க. கரும்பு பயிர் நம்ம நடவு நடுறோமில்லைங்க, நடவு நட்டு 3வது நாளேங்க கரும்பு அந்த பயிர் மேலே கரும்பு சோகைகளையோ இல்லை வக்கிப்புள்ளையோ ஏதோ ஒரு மூடாக்கு தென்னை மட்டும் ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சிட்டோம்னா இந்த ஈரம் இருக்கிறதுனால இந்த புழு வந்து தாக்குதல் வெகுவாகவே குறைஞ்சிருங்க. கரும்பும் முளைச்சி வருது இல்லைங்களா, 1 மாதம் 1.5 மாதம் கழித்து நம்ம அறப்பாறு கட்டவும் இல்லைங்க, அப்புறம் இன்னொரு 1.5 மாதம் கழித்து முழுப்பாறு கட்டவும் இல்லைங்க. இந்த ரெண்டு பார் கட்டுற வேலையும் கரெக்டாக பண்ணோம்னாவே இதனுடைய தாக்குதல் வந்து வெகுவாக குறைஞ்சிருங்க. அப்புறம் தக்கப்பூண்டை வந்து ஒரு 6-5 வருஷத்துக்கு ஒருக்கா ஊடு வயிறாக இடையில போட்டு விட்டோம்னா இதோட தாக்குதல் குறையிறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போங்க இனக்கவர்ச்சி பொறி இதுக்கு வந்திருக்குதுங்க. இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கராக்கு 8 வீதம் வாங்கிங்க. நம்ம அங்கங்கே இந்த கரும்பு பயிர் மட்டத்துக்கு தான் வைக்கணுங்க, நம்ம பாட்டுக்கு ரொம்ப தூக்கி வச்சிடக்கூடாது. இப்போ பயிர் 1 அடியில் இருக்குதுன்னா இந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து 1.5 அடியில் வைக்கலாம். அதை விட்டு 4 அடியிலெல்லாம் வச்சோம்னா தாய்ப்பூச்சி

கவர்ந்து இழுக்காதுங்க. கரெக்டாக ஒரு 1.5 அடி அந்த மாதிரி வச்சு ரெகுலராக பிடிச்சி அந்த தாய்ப்பூச்சிகளை கவர்ந்து அழிச்சிட்டோம்னா இதோட தாக்குதல் வந்து வெகுவாக குறைஞ்சிருங்க. நடவு நட்டம் 1 மாதம் 1.5 மாதத்துலேங்க கிரானுலோசஸ் வைரஸ் அப்படிங்கிற கிருமி இருக்குதுங்க. இது வந்து நம்ம இந்த கொரோனா காலத்தில் வந்த வைரஸ் கிருமி மாதிரிங்க, ஒரு கிருமி அந்த புழுவை சாகடிச்சிடும். இதை வாங்கி மாலை வேலைகளில் கொஞ்சம் நம்ம நாடு சக்கரை இருக்கு இல்லைங்களா, நாடு சக்கரை கலந்து அப்படியே தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுட்டோம்னா இதில் அந்த புழு இளம்புழு வருது பாருங்கள், இது சர்க்கரைக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டதுன்னா கூட அதெல்லாம் செத்து போயிருங்க. இது வந்து எவ்வளோ வேணும்னா 1 ஹெக்டேருக்கு வந்துங்க 750 கிரானுலோசிஸ் வைரஸ் கிருமி கொண்ட புழு நமக்கு தேவைப்படுதுங்க. 1 ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா 300-350 புழு வேணுங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா புழுவை எடுத்து நல்லா அரைச்சி அதோட சாரை வந்து ஒரு நைட்டுங்க ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வடிகட்டி நம்ம கரும்பு பயிர் மேலே இது கூட கலந்து 200 லிட்டர் தண்ணியில் 1 ஏக்கராக்கு அடித்து விட்டுட்டோம்னா இதை சாப்பிட்றது புழு பூரா அந்த நோய் வந்து கிருமி வந்து செத்து போடுங்க. இது மட்டும் இல்லாமல் நட்ட 35வது நாள் 1 மாதம் கழிச்சுங்க 2 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்ட்ரோமியோப்சிஸ் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிற சூழ் கொண்ட தாய் ஒட்டுண்ணிங்க அதை வந்து 1 ஹெக்டேருக்கே 125 அப்படிங்கிற அளவில் நம்ம வாங்கி விட்டோம்னா இது போய் அந்த புழுவை கொன்றுங்க. சார் இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ 700 புழுவை கலெக்ட் பண்ணுறதுங்கிறது சேகரித்து நாங்கள் ஒவ்வொரு நைட்டு வச்சுட்டு அடிக்கிற வெயில் எங்கே போய் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளான குளோரான்ட்ர நெல்லிப்ரோல் 4G அப்படிங்கிற கொரோனா மருந்து இருக்குதுங்க. அது 1 ஹெக்டேருக்கு 8 கிலோ எடுத்துக்கங்க, 42 கிலோ மணலோட கலந்து இதை வந்து அந்த தூர் இருக்குது பார்த்திங்களா, தூர் பக்கத்தில் போட்டு தண்ணி கட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது 1 தடவை போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 நாள் வரைக்கும் அந்த பயிரை பார்த்துக்கும். ஏ

இதில் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

நாம் இந்த பூச்சி வர்றது 30வது நாளில் வருதுங்க. இன்னொரு 30 நாள் பார்த்ததுன்னா 60 நாள் ஆகி போயிடும், கரும்பு பெருசாகிக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் குளோரிபெரிபாஸ், இமிடாக்ளோப்ரிட் போன்ற மருந்து குரணைகளையும் கரணைகளை நடுவதற்கு முன் வயலில் இட்டு பாறுகளை கட்டினோம்னா இந்த தாக்குதலிருந்து வெகுவாக பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளங்குருத்து புழுவை அழித்து பயிரை பாதுகாக்கிற முறைகளுங்க. சரிங்க, இப்போ அடுத்தது 3 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 4வது மாதம் ஆயிடுச்சு, கரும்பு 4 அடி வளர்ந்துருச்சுங்க. இந்த 4 அடி வளர்ந்த கரும்பில் பார்த்திங்கன்னா தண்டெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இடைக்கணு புழுன்னு ஒரு புழு நம்ம கரும்பை பயிரை தாக்குங்க. இது 4 மாதத்துலேருந்து 9-10 மாதத்து வரைக்குமே தாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இது என்ன பண்ணுங்கன்னா கரும்போட இடைக்கணு இருக்குதுங்களா, கணு

கோவில துவாரத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ளே போய் அதிலிருந்து ஊனை சாப்பிட்டு அதுக்குள்ளேயே இருக்குங்க. இந்த கரும்பு நம்ம எடைக்கணுப்புழு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? ஒரு ஒரு கரும்பியாக போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, இந்த தாக்குதலுக்குள்ளான மேலே கீழே அந்த தாக்குதலான கனவு இருக்குது இல்லைங்களா, அந்த கனவோட மேலே இருக்கிற பருக்களும் கீழே இருக்கிற பருக்களும் முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இது முதல் அறிகுறிங்க. அப்புறம் கரும்பு ரொம்ப ஒரு கனவுல ஒரு இடைக்கணு புழு இருக்கலாங்க, ரெண்டு கூட இருக்கலாம், ரெண்டு மூணு கனவுல பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட இருக்கலாம். இது இளங்குருத்து போகும் மாதிரி ஒரு பயிரில் ஒன்று மட்டும் இருக்காதுங்க. இந்த மாதிரி நிறைய தாக்குதல் தீவிரமாகும் போது பார்த்தீங்கன்னா கரும்பெல்லாம் காஞ்சு போயிருங்க, மெதுவாக காய ஆரம்பிக்கும், கலர் மாற ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த துளை போட்டுட்டு கரெக்டாக அந்த இடை கனவுல போகுது இல்லைங்களா, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சக்கை வெளியில் இருக்கும், கரும்பு சக்கையே வெளியில் தெரியுங்க. அடுத்தது வந்து இதனால் என்னங்க ஆகி போயிடும், ஒரு இருக்கிறது வந்து 100,000 கரும்பு நட்டுருக்கிறோமா, இதில் போய் என்ன ஆகுதுன்னு கேட்கலாங்க. இதனால் எடை குறையுங்க, எடை குறைஞ்சா மகசூல் குறைஞ்சி போயிடும், மகசூல் குறையிறது மட்டும் இல்லாமல் சக்கரை சத்தும் குறைஞ்சி போயிருங்க. ஏன்னா இது வந்து மேலே வந்து நியூட்ரிஷனை அனுப்பாது, சத்துக்களை மேலே அனுப்பாது. இது வந்து ஒரு கனவுல ஒரு ரெண்டு இடைக்கணுப்புழு தாக்கி போடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா காத்தடிக்கிற காலமாக போயிடுது. அப்போ கரும்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே உடஞ்சி போயிருங்க. இதனால் விவசாயிகளான நமக்கு நஷ்டம் ஏற்படுங்க. அடுத்தது வந்துங்க, இந்த புழு ஓட்ட போடுது இல்லைங்களா, இந்த மூளையும் பார்த்திங்கன்னா பூஞ்சான நோய்கள் வந்ததுன்னா கரும்பு வந்து உள்ளுக்குள்ள சக்கரை இருக்கிறனால ஈஸியாக அந்த பூஞ்சானங்கள் வளர ஆரம்பிக்கும். இதோட தன்மையினால் கரும்பு வந்து கெட்டு போயிருங்க. இது ஒரு பக்கங்க. சார், நாம் 5 ஏக்கரா 20 ஏக்கரா கரும்பு ஓட்டுக்கணுங்க, இதுக்குள்ளே போய் நான் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு, கரும்புலையே ஒரு கரும்பு இருக்குதுங்க, அதுலேயே ஒரு கரும்பு முளைச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கரும்புலேயே கரும்பு முளைக்கிறது, பரு வெடித்து கரும்பு முளைக்கும். அந்த மாதிரி முளைச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்கள் காட்டில் இடைக்கணுப்புழு தாக்குதல் நல்லா தீவிரமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கிற முறைங்க. சரி, இந்த பூச்சியை பற்றி பார்ப்போங்களா. இந்த பூச்சி வந்துங்க வெள்ளை நிற பழுப்பு கலந்த ஒரு முன்றக்கைகளோட வெள்ளையான பின்றக்கைகளோட கூடிய ஒரு அந்தி பூச்சிங்க. இது வந்து இளங்குருத்து பூச்சி விட தாய் அந்தி பூச்சி விட கொஞ்சம் பெருசுங்க. இதுவுமே என்ன பண்ணும்னா இளங்குருத்து புழு மாதிரி தானுங்க. தாய் பூச்சி வந்து குட்டாங்குட்டானா முட்டை வைக்குங்க, அதில் வந்து செதில் மாதிரி இருக்கிற வெள்ளை கலரில் முட்டை இருக்குங்க. கரும்பு தோகை இருக்குது இல்லைங்களா, தோகை மேலே முட்டை இடுங்க. அது வந்து 8-10 முட்டை ஒரு முட்டை கோயிலுக்கு வச்சதுன்னா இது 9-11 முட்டை வைக்கும், ஏறக்குறைய எல்லாமே ஒன்று தானுங்க. அதுவும் 2-3 நாளில் புழுவாக வந்துடுங்க, இதுவும் 2-3 நாளில் புழு முட்டையிலேருந்து வெளியே வந்துடுங்க. இது வந்து கரெக்டாக அந்த மடல் இருக்கு இல்லைங்களா கரும்பு, அந்த சோகை கீழே அந்த மடலை தாக்கி கரும்பை தொலைச்சி உள்ளுக்குள்ளே போயிடுங்க. இதுவும் அந்த இடத்துலேருந்து தன்னோட சலைவா மூலியம் ஒரு நூல் மாதிரி தொங்கி காற்று மூலியம் கரும்போட இடைக்கணுக்கு போய் அதை துளைத்து உள்ளுக்குள்ளே போயிருங்க. இது துளைச்சி உள்ளுக்குள்ளே போகிறதுனால அது இதுவும் சாப்பிடுது இல்லைங்களா, சாப்பிட்றதுனால அந்த பகுதி பார்த்திங்கன்னா அதில் சாப் கலராக மாறிடுங்க. அதாவது புழு தாக்குதலுக்கு உண்டான கரும்பின் பகுதி. அது வந்து வெளிப்புறம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கழிவு பொருட்கள் இருக்குங்க. இந்த புழு வந்து கரும்பின் தண்டை பல இடத்துல தாக்கக்கூடியதுங்க, இங்கே தான் இல்லைங்க. மொத்த கரும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கனவுல 2-3 புழுவும் இருக்கும், 2-3 கனவுல 5-6 புழுவும் இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு மாதத்தில் தன்னோட வாழ்க்கை சுழற்சியை முழுசாக முடிச்சுட்டு அடுத்தது வந்து அதுக்குள்ளேயே கூட்டு புழுவாயிருங்க. இந்த புழு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா தலை வந்து ஒரு அடர் நிறத்துலேங்க, அப்புறம் ஒவ்வொரு உடலோட மடிப்புலையும் வந்து 4 புள்ளிகளை கொண்டு காணப்படுங்க. பக்கவாட்டில் நீல நிற கோடு இருக்குங்க, மங்களான ஊதா கோடுகளோட இந்த புழு இருக்குங்க. ஒரு 35-40 மில்லிமீட்டர் நீளமுள்ள, அதாவது 3-4 சென்டிமீட்டர் அந்த அளவுக்குள்ள வளர்ச்சி அடைந்த புழு வந்து என்ன பண்ணுங்கன்னா கூட்டு புழுவாக மாறி 7-10 நாளுக்குள்ள தாய் அந்த பூச்சியாக அந்தே கரும்புலேருந்தே வெளியே வருங்க. இந்த இடைக்கணு புழுவை எப்படி நாம் கட்டுப்படுத்தலாம்? சார், கரும்பு 5 மாதம் ஆகி போச்சு, இப்போ உள்ளுக்குள்ளே போனால் கைகாலெலாம் கிழிச்சு விட்டுருது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நியாயமான வார்த்தைங்க. இப்போ இது எப்படியெல்லாம் நாம் கட்டுப்படுத்தலான்னு பார்ப்பங்க. இது வந்து நம்ம 5வது மாதம் என்ன பண்ணுவோங்க, கரும்பில் சோகை உரிப்போம் இல்லைங்களா. இந்த சோகை உரித்தா நான் இந்த முட்டை எங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், சோகையில் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சோகை உரிக்கும்

0: போது இந்த முட்டையும் சேர்ந்து கீழே வந்துடும். இப்போ மண்ணில் பட்டுருச்சுன்னா மண்ணிலேருந்து ஏறி இது போகிறதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. மேலேருந்து தன்னோட வாயிலுக்கு உமிழ்நீரை கொண்டு தான் இது புழுவா மாதிரி கரும்பை துளைத்து உள்ளுக்குள்ளே போவோங்க. அந்த மாதிரி கரும்பை வந்து நம்ம சோகை உரிக்கிறது கரெக்டான சமயத்தில் சோகை உரிக்கிறதுல, அதாவது 150வது நாள் 5வது மாதம் சோகை உரித்தோம்னா நாம் இதிலேருந்து காப்பாற்றிக்கலாங்க. சரிங்க, நாங்கள் சோகை உரிக்கிற பருவம்லாம் தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆளும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாலுங்க இதுக்கு இனக்கவர்ச்சி பொறின்னு அது இருக்குதுங்க. இந்த இனக்கவர்ச்சி பொறி வாங்கிங்க, ஏக்கராக்கு 8. திருப்பின்னு சொல்கிறேனுங்க, இனக்கவர்ச்சி பொறி வைக்கும்போது கரும்பு மட்டத்தில் அதை விட்டு 6 அடி மேலே தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் தாய் அந்த பூச்சி கரும்பை தேடிட்டு வர்றது இந்த இனக்கவர்ச்சி பொறிக்கு வந்து விழுந்து நம்ம பயிரை தாக்காமல் பாதுகாக்க முடியும். நீங்கள் கரும்பு மட்டத்துக்கு கீழே வச்சிங்க, 7 மாதத்து பயிர் 8 அடி ஆயிடுச்சுன்னா 8 அடிக்கு மேலே 6 அடி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த இனக்கவர்ச்சி பொறி வேலை செய்யுங்க. கரும்புக்குள்ளே 4 அடியில் வச்சிங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தான் இதனுடைய கண்ட்ரோல் இருக்குங்க, அதாவது சேதத்தை கட்டுப்படுத்தும் அளவு இருக்குங்க. அப்புறம் தலைச்சத்து உரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம யூரியாவெல்லாம் போடுறோம்லங்க, நம்ம 3 மாதத்துலேயே போடுறோம், இப்போ எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை ட்ரிப்லையெல்லாம் விட்றாங்க. அதை வந்து மிதமாக சீராக பிரித்து நம்ம தலைச்சத்தை கரும்பு பயிருக்கு இடணுங்க. இப்போ நாம் நம்மளால் போய் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் வயலெல்லாம் சுத்த முடியல, காடு சுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துலேங்க, ட்ரைக்கோகிராமோ கைலோனீஸ் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணியை வாங்கிங்க. ஏக்கராக்கு 1 சிசி, ஏக்கராக்கு 1 சிசி 4வது மாதத்துலேருந்துங்க கரும்பு இணை கணுப்புழு பாதிப்பு ஏற்பட்ட உடனே நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம், இல்லை 4வது மாதத்துலேருந்து கட்ட ஆரம்பிக்கலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு. அது வந்து வாங்கி 5 நாளைக்கு ஒருக்கா திருப்பியும் சொல்கிறானுங்க, ட்ரைக்கோகிராமா கைலோனீஸுங்கிற முட்டை ஒட்டுண்ணியை 1 சிசி 1 ஏக்கராக்கு வாங்கி 5 நாளைக்கு ஒருக்கா 4வது மாதம் தொடக்கத்துலேருந்து கட்டலாங்க. இல்லையா இடைக்கணுப்புழு பாதிப்பு ஏற்பட்டது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுன்னே அதை கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த 1 சிசி வந்து ஒரு 50லேருந்து 60 ரூபா இல்லை 80 ரூபா அதிகபட்சம், நம்ம கணக்குக்கு 50 ரூபான்னு வச்சா கூட ஒரு மாதம் ஒன்று 100 ரூபா செலவாகுங்க. 4, 5, 6, 7, 8 5 மாதம் கட்டினோம்னா நம்ம கரும்பு பயிரை காப்பாற்றிக்கலாம், ஒரு 500 ரூபா செலவு தானுங்க. இந்த முட்டை ஒட்டுண்ணியானது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அட்டை இருக்குங்க, ஒரு 5 அல்லது 6 வரிகளை கொண்டது, கரெக்டாக நம்ம உள்ளங்கையில் வர கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இந்த 5 வரிசையோ 6 வரிசையோ வந்து முதல்ல கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு வரிசையும் 2-3 ஒரு இன்ச்சுக்கு பக்கம் கட் பண்ணிக்கிங்க. அதை வந்து வயலை சுற்றிங்க, நம்ம கரும்பு வயலை சுற்றி காற்று எந்த திசையில் அடித்தாலும் சரி தான், ஓரத்துக்காலிருந்து போட்டுக்கிட்டு போங்க உள்ளுக்குள்ளே. ஒரு 10 அடிக்கு ஒருக்கா இல்லை 5 அடிக்கு ஒருக்கா இதை வந்து குருத்தில் வச்சுட்டு போயிடுங்க. சார், மழை பெய்கிற காலத்தில் இதை குருத்தில் வச்சிங்கன்னா இந்த முட்டையில் தண்ணி பட்டுதுன்னா எல்லாமே முட்டை வந்து அதுலேருந்து கீழே வந்துடும், நம்ம பாதுகாக்க முடியாது. சரிங்க, அப்போ மழை காலத்துக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த வெளியில் விற்கிற டீ குடிக்கிற கப்பு இருக்குதுங்களா, பேப்பர் கப்பு, அது மக்கி போகிற கப்பை வாங்கிக்கிங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் வாங்காதீங்க, மக்கி போகிற காகித கப்பை வாங்கி அதை தலைகளாக திருப்பிங்க, அதுக்குள்ளே இதை வச்சு ஒட்டி விட்ருங்க. சும்மா கொஞ்சோண்டு நம்ம பசை எடுத்திங்கன்னா வேப்ப மரத்து பசையோ இல்லை முருங்க மரத்து பசையோ எடுத்து அதை லைட்டாக ஒட்டு விட்டு அதை வந்து கரும்பில் அப்படியே தொங்குவிட்டாலும் சரி, கரும்பு மேலே அந்த குருத்தில் வச்சுட்டு வந்தாலும் சரிங்க. இது வந்து 2-3 நாளைக்குள்ளே இந்த முட்டை ஒட்டுண்ணி அந்த இதுலேருந்து வெளியே வந்து இது வந்து என்ன பண்ணும், இளங்குருத்து புழுவோட முட்டைகள் வச்சுருக்கு இல்லைங்களா அதை தேடி அந்த முட்டையில் இதோட முட்டையை இட்டுரும். இப்போ இந்த 20 நாளில் என்ன பயன்னா, அந்த வெளியே வர பூச்சி வந்து இளங்குருத்து புழு வெளியே வராதுங்க. இந்த ட்ரைக்கோகிராமா கைலோனீஸுங்கிற முட்டை ஒட்டுண்ணி தான் அந்த புழுவுலேருந்து வெளியே வரும். அப்போ இதுலேருந்து வெளியே வர முட்டை ஒட்டுண்ணி திருப்பியும் தேடும், நமக்கு பதிலாக வேலை செய்யும். அது வேற எங்கே அந்த புழு இருக்குது, இந்த புழு இல்லையா, வேற ஏதாச்சும் லெப்பிடாப்ட்ரா பட்டாம்பூச்சி வகையை சேர்ந்தால் முட்டையை தேடும், தேடி போய் அதுலேயும் முட்டை வைக்கும். அப்போ பயிரில் புழுக்களால் உண்டாக்கும் சேதத்தை நம்ம வெகுவாக இதன் மூலம் குறைத்து கொள்ளலாம்.
1: இதுவரைக்கும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்ன, இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள்.

இன்னும் கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள். நாளைக்கும் நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு எஸ்ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக

0: ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை
1: பிரான்சின். Prime Minister Narendra Modi has said that innovation can provide solutions where conventional approaches fall short. Addressing the VivaTech 2026 summit in Paris, the Prime Minister highlighted India's rapid technology-driven transformation in areas such as digital payments, financial inclusion, education, healthcare and agriculture. Emphasizing that technology must be accessible to everyone, he said, India views artificial intelligence as all-inclusive. Referring to the recently concluded India-European Union Free Trade Agreement, Mr. Modi said, it will boost trade, investment, technology exchange and tourism. He urged the global innovators to work with India and deliver for all.
2: 2026 is a special year for India and Europe. At the beginning of the year, we concluded the historic India-EU Free Trade Agreement. This agreement will expand our trade and investment, and it will open up many pathways for the exchange of talent, technology and tourism.
1: Earlier, the Prime Minister held a series of high-level meetings with leading French business leaders in Paris as part of efforts to deepen India-France economic and industrial cooperation. The Prime Minister also met CEO of Elstom, Martin Sion. In a social media post, the Ministry of External Affairs said that the discussions between them focused on opportunities in mobility and railway modernization. Union Education Minister Dharmendra Pradhan today chaired a high-level review meeting to assess preparations for the NEET UG re-examination scheduled on Sunday. During the meeting, the minister stressed the need to maintain the highest standards of integrity, transparency and efficiency in the examination process. He directed all the concerned authorities to remain vigilant and ensure all necessary arrangements for the free and fair conduct of the re-examination. Mr. Pradhan said, officers designated by the ministry will be deployed across states to coordinate examination-related activities and report to a central command center headed by the Director General of the National Testing Agency. Jharkhand Mukti Morcha candidate Baidyanath Ram and NDA-backed independent candidate Parimal Nathwani have won the two Rajya Sabha seats in elections held in Jharkhand today. Congress nominee Pranav Jha was defeated. The counting process witnessed a major twist with three votes being declared invalid. According to the final results, Baidyanath Ram secured 31 votes while Parimal Nathwani received 28 votes. Pranav Jha received only 19 votes in the contest. The government has said that all refineries are

0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இதம் ரிதம் நிகழ்ச்சி.
1: பாடலுக்கும்
2: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி. இதம் ரிதம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சோரணாச்சலம்.

இசை மழையில நனைஞ்சுகிட்டே பாடல்களை ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம். கேட்ட பாடல் தங்கையூர் கீதம் திரைப்படத்திற்காக. டி ராஜேந்தர் இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடியது, பாடல் ஆசிரியர் ராஜஸ்ரீ. நிகழ்ச்சியில தொடரும் பாடல் பிரம்மா திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் வசந்த இல்லம் நிகழ்ச்சியில வல்லுநரின் வார்த்தை, தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவருடைய நேர்முகம் இருக்கு, கேட்க மறக்காதீங்க.

மணியோ இசை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கங்கை அமரன் எழுதி இசையமைத்த பாடல், கே எஸ் சித்ரா பாடியது. நேரம் 8:30. தேனிசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-இன் இதம் ரிதம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் ஞானப்பழம் திரைப்படத்திலிருந்து. கே பாக்யராஜ் இசையில சுஜாதா, பி உன்னிகிருஷ்ணன் பாடியது, பாடலாசிரியர் பா விஜய்.

கேட்ட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன். பியூட்டிஃபுல்லான 80s அண்ட் 90s கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் இதம் ரிதம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அத்தை மகர் ரத்தினமே திரைப்படத்திற்காக கங்கை அமரன் எழுதி இசையமைத்த பாடல், எஸ் ஜானகி பாடியது.

விஷ்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சங்கீதராஜனை செய்யல எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் வாலி. நேர்களை, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை மணி 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் ஈதம் ரிதம். அந்த வரிசையில அடுத்த பாடல் காளிச்சரண் திரைப்படத்திலிருந்து, சந்திரபோஸ் இசையில, பிரபாகரன் வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் வாலி.

0: Qi set to meet Chinese Taipei's Chingyu Yang in the women's 57kg quarterfinals. In the men's competition, Nikhil will face Azerbaijan's Amin Mamadzada in the 55kg category. In hockey, India defeated Uruguay 3-2 in their third Pool A match of FIH Women's Nations Cup in New Zealand today. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week. And Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. That's all in the news at 9. Good night.
1: அந்திவானத்தின் அழகிய தோற்றம் ஆனந்தம் தரும் தேன் சுவை பாட்டும் இரவுறங்கும் இந்த அழகிய வேளையில் நம் எண்ண அலைகளின் இடையரா இயக்கங்களுக்கு இசையோடு தென்றல் கலந்து இசை தென்றலாய் நம் மனதை வருடவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. நேரம் 9:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. அன்பு எனப்படுவது ஒரு வண்ணம் அல்ல, அது ஆயிரம் வண்ணங்கள் சேர்ந்த ஓர் அழகான ஓவியம். அதில் கண்கள் பேசும், நாணம் மலரும், இதயம் மட்டும் அமைதியாக இயங்கும். அவளின் இளமை பால் போல தூய்மையானது மென்மையானதும், கண்கள் வேல் போல கூர்மையானது. பருவம் வந்த பின் பார்க்கும் இடமெல்லாம் அவனாகவே தெரிகிறாளாம் அவளுக்கு. மயிலிறகு தரும் முதல் பாடல் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி.

கேட்ட அந்த பாடல் பாசம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 9:21 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலரகு. அவள் ஆடுகிறாள், ஆனால் அவள் மட்டுமல்ல, அவளை பார்த்த இதயங்களும் அவளோடு சேர்ந்து ஆடத் தொடங்குகின்றன. சில அழகுகள் பேசாது, அவை மெதுவாக அசைந்து இதயத்தை கொள்ளை கொள்ளும். ஆடும் மயில் போல ஒரு பெண் அசைந்தால் உலகமே திருவிழாவாகிவிடும். காற்றோடு ஆடும் அவள் கூந்தல் இசைக்கு தாளமும் சேர்ந்தே போடுகிறதாம்.

கேட்ட அந்த பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேரம் 9:26, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இசை தென்றலால் இதயம் வருடும் மயிலிறகு. பருவம் மாறலாம், உருவம் மாறலாம், ஆனால் உண்மையான அன்பு மட்டும் முதுமையிலும் இளமையாகவே இருக்கும். காதல் என்ற கடலில் ஒருவர் தோணியாக, மற்றொருவர் கரையாக. இதில் ஒருவரை ஒருவர் காப்பாற்றும் பயணமே வாழ்க்கை. இரு உயிர்கள் உண்மையாக நேசித்தால் அவர்களின் வாழ்க்கை சண்டையில்லா ராஜ்யம், சோர்வில்லா சங்கீதம்தான்.

அந்த பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பைய நாயுடு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

நேரம் 9:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு. குங்குமம் அது நெற்றியில் ஒளிரும் அடையாளம் அல்ல, ஒரு தலைமுறை மற்றொரு தலைமுறைக்கு அளிக்கும் சத்தியமும் ஆகும். மஞ்சளின் மென்மையான வாசனை வீட்டின் சுவர்களையும் தாண்டி மனங்களுக்குள் பரவுகிறது. அந்த மங்கள நிறம் சொல்கிறதாம், வரவிருக்கும் உயிர் நலனோடும் நம்பிக்கையோடும் இந்த உலகை தொடப்போகிறது என்று. தாயின் மனதில் எழும் அமைதியான இசை இப்பாடலில் தாளாட்டாக கேட்போமா?

கேட்ட அந்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திற்காக பி சுசீலா எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்கு. நேரம் 9:37 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசைத்தன்றலால் இதயம் வருடிக் கொண்டிருக்கும் மயிலரகு. அன்பின் முன் தோற்று போவதில் தான் எத்தனை அலாதி சுகம். கவிதையில் போட்டி எழும்போது அங்கு ஆண் கவியை பெண் கவியும், பெண் கவியை ஆண் கவியும் வெல்ல அழைக்கிறார்கள். ஆனால் இங்கு தோல்வி என்பது பெரிதானது அல்ல. அவர்களுக்குள் இருக்கும் அன்பே நிறைவாய் வெல்கிறது.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: என்ன
0: வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

கேட்ட அந்த பாடல் வானம் பாடி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸ்ல இன்று வியாழக்கிழமை சோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸ்ல கேட்டு ரசிக்கலாம். நேர்களை நாளை இரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகின் நட்சத்திரம் பழம்பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.

0: இது இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களை நாளை மாலை 5:02 சித்திரசவானம் இதில் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 9:44 நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இசை தென்றலால் இதயம் வருடிய மயிலிறகு.

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணைத் தலைமை இயக்குனர் ராமபத்ரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashwani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio. So probably he is the man, if you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer and keep guiding us. So once again, I extend my best wishes, and I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
0: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ. சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில்

0: மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
1: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில், சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதே போல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க, திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க, திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க, மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம் இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறையா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல கொஸ்டின்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும், 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றியிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரை நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதர்.

0: ஜெயராஜன் அவர்கள் நமக்கு அந்தளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர்ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர்ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலை சிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கு அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலை சிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர். ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970. For which reason this brother of Mr. Chandar is responsible? Because his mother was a principal of Raja Muthiyachettiar school and then Abbai home. And she used to participate in radio drama. My grandfather used to participate in radio programs and in the radio was in Egmore. Just that book also, Honorable Minister has released it. So blood may, there is already the interest in that. So when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, sir, Chikkanaikar College. So I got very upset. So I wrote a postcard, 10 paise. I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So I met him. Can you do a variety program for youth, 75 rupees. My total salary in that Erode was 200 rupees, here 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, you have not come prepared, get out from this studio. Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room. And I was working for 15 rupees a day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen, DGs and ministers and everybody, has given me a free hand wherever I work.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும்.

வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேயர்கள் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கு லிசனர் சாய்ஸ். நேயர்களின் விருப்பமாக இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்கு. நேயர்களை மெலடி மட்டு கலசன சாய்ஸில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள். இன்று வியாழக்கிழமை என்பதால நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்க எப்படி உங்க விருப்ப பாட்டை கேட்க போறீங்க அப்படின்னா, கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். இந்த ரெண்டு நபர்களுமே எந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பு என்னன்னா 0422 இந்த எண்ணை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேரு, ஊரோட, உங்களுடைய விருப்பமான பாடல் எது, அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க. நேர்களை, நீங்க கேட்கக்கூடிய பாடல்கள் 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. எஸ், நிகழ்ச்சியில முதல் அழைப்பாளர், ஹலோ.
2: ஹலோ, அன்பு சகோதரி பத்மினி அவர்களுக்கு இரவு வணக்கம்.
1: வணக்கம்.
2: கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து சைஃபுதீன்.
1: சொல்லுங்க சைஃபுதீன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: அந்த பாட்டு
1: வருது கேளுங்க.

0: நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்குபெற்று விருப்ப பாடல்களை கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப உங்களுக்கு அடிஷனலா இன்னொரு சாய்ஸ் தர போறேன். என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சோ திருப்பூர் நேயர்களை, நீங்களும் இன்றைய மெலடி மெட்டுக்கல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. மறக்காம நீங்களும் சேர்ந்து கால் பண்ணுங்க 2316312ங்கிற இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046ங்கிற இந்த எண்ணுக்கு, 0422ங்கிற கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை எனக்கு மறந்துடாதீங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் வாங்க 9585800103 வாட்ஸ்அப் எனக்கு. உங்க பேர், ஊரோட, உங்களுடைய விருப்பமான பாட்டு இது, படம் இது, எல்லாம் சேர்த்து அனுப்பிச்சிருங்க, நம்ம பாட்டு கொடுத்தலாம். ரைட், அடுத்த நேயர். ஹலோ, ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? சொல்லுங்க கோபால், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: பாட்டு வருது, கேளுங்க. நன்றி.

0: மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ் க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாடல்களை லிசனர் சாய்ஸா ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு ஹலோ.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொஞ்சம்பாரிலிருந்து செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு மனிதன் படத்துல இருந்து மனிதன் அந்த பாடல்
0: கொடுத்தலாமே. பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: மெலடி மெடிக்கல் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:15 நேர்களை இன்று வியாழக்கிழமை நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடல கேட்கலாம். அடிஷனலா இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்களும் உங்களுடைய விருப்ப பாடல கேட்கலாம்னு சொல்லியிருந்த அடுத்த நேயர், ஹலோ
1: வணக்கம், திருப்பூர் கணக்கம் மாளையும் கவிதா.
0: சொல்லுங்க கவிதா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பருவராகம் படத்துல இருந்து பூவே உன்னை நேசிக்கிறேன்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

20 நிமிடமாக சோனி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ் க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய செம்ம சூப்பரான பாடல்கள் 1 by 1 கேட்டுட்டு இருக்கோம். இன்று நீலகிரி மாவட்டம் கேரள மாநிலம் மட்டும் கிடையாது, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேர்களும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். ரைட், அடுத்த நேயர். ஹலோ, சொல்லுங்க பரமசிவம், எங்க இருந்து கால் பண்றீங்க? என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?

0: மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 10:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரிலே உங்க விருப்ப பாடல். 1981 முதல் 1992 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நேர்கள் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் கால் பண்ணல இல்ல மெசேஜ் பண்ணல அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வாயிலாக 9585800003 வாட்ஸ்அப் எண்ணுக்கு. உங்க பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம். இன்று வியாழக்கிழமை நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெறலாம். அடிஷனலா இன்னைக்கு திருப்பூர் லிசனர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக யார்? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க கனகரத்தினம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: உயர்ந்த உள்ளம் படத்துல இருந்து எங்கே என் ஜீவனை என்ற பாடல் பாருங்க.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களை நேயர்களினுடைய விருப்பமாக மறுபடியும் விட்டு கலசன சாய்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் 10:31. அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமாக கேட்க இருக்கோம்? ஹலோ,
1: இனிய இரவுகள். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி அம்மாபாளையம் மனைவி கசந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: சரணாலய படத்துல இருந்து இன்று காற்றுக்கும் மலருக்கும் கல்யாணம்
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி
0: நன்றி.

மெலடி மெடிக்கல் சாய்ஸ் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. அடுத்த பாட்டு வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து திருமதி வெண்மதி சுப்பிரமணியம் உங்க பாடல் கேட்டிருக்காங்க. அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னா உங்களுக்காக பாடல் வருது. ஸ்டேடியம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: 10:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மெலடி மெட்டிக்கல் லெசன சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாடல்களை 1 by 1 கேட்டுட்டு இருக்கோம். இன்று வியாழக்கிழமை சோ நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் பங்கு பெற்றவங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்று திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களும் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இப்படி திருப்பூர் லெசனர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இன்னும் நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2316
1: பாட்டு
0: வருது கேளுங்க.

0: கிருஷ்ணமூர்த்தி,
1: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
0: புதுநெல்ல புதுநாட்டு படம், ஜானி அம்மா பாடினா கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சாங்கிற பாடல் வேண்டும்.
1: பாட்டு வருது கேளுங்க.

0: மெலடி மெடிக்கல்ஸ்ன சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாட்டு யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து நசீர், அவங்களுக்காக துர்கா திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஒண்ணா இருக்கணும்

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டு கலசன சாய்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை நாளை காலை 6:02 காலை தென்றல், முதலில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளி உரையுடன் குரல் எண் 52 அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். தொடர்ந்து கே வீரமணி, ஜிக்கி, மதுரை என் எம் முகமது, எல் ஆர் ஈஸ்வரி, வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் காலை தென்றலில் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளக்க. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 7:30 காந்தி அஞ்சலி. தொடர்ந்து சர்வதேச போர்க்கால பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 7:40 நம்மை சுற்றி, இதில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சாரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லம், இதில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:50 பூந்தென்றல். 1:00 மணி 1 மலர் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே, இதில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் பாரதியார் கதை ஒயில் கும்மி. 3:02 டீ டைம் லிசனர் சாய்ஸ். 3:30 என்சிஇஆர்டி தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:02 சித்திரசவானம், இதில் வெள்ளி மின்னல் சிறுகதை எழுத்தாளர் சகா அவர்களுடன் நேர்முகம். 6:00 பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை, இதில் திருமலை தென்குமரி, பதில் செல்வாள் பத்ரகாளி, மகாகவி காளிதாஸ், தெய்வம், ஆதிபராசக்தி, அணையாவிளக்கு ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். 6:40 பொன்மாலை பொழுது தொடர்ந்து கேட்கலாம். 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து 2026 தினசரி கண்ணோட்டம். 7:32 ஏறும் ஊறும், கரும்பை தாக்கக்கூடிய பூச்சிகளை ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வது குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:05 இதம் பிரீதம். 9:15 மைல் மார்க் சம்பாராவியின் நட்சத்திர மயிலரகின் நட்சத்திரம் பழம் பெரும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 10:00 மரடிமட்டுக்கள் நேயர் விருப்பம். நேயர்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களை இனி கேட்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வெதர். கோயம்புத்தூர் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. நீலகிரியில் அதிகபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. திருப்பூர்ல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம்ல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். பாலக்காடுல அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்படின்னு சொல்லுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி.

நிலையம், நேரம் 11 மணி. மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கலந்த வணக்கங்களுடன் விடைபெறுகின்றோம். நன்றி நேயர்களே, ஜெய்ஹிந்த்.